நேயர்களின் வாழ்த்து விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அரை வரிசைகளினூடாக அழைப்பினூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மயிலம்பாவளியிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு மனைவி மகள் மற்றும் வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. எட்டியாந்தோட்ட பணாவத்தை சேர்ந்த எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மனைவி சுந்தரி மற்றும் மகள் சுமதி, வினிதா, தேவிகா, மணிமாறன், கோபால் மற்றும் வின்சிட்ல இருக்கும் குமாரி, கந்தசுவாமி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுகிறேன் என்று சொல்லி பண்குடாவளியில் இருக்கும் அழகு சுந்தரமையா மற்றும் கிரியல்ல ராஜலட்சுமி, பாதுக்க சின்ன தம்பி மற்றும் வசந்தகுமார், பாலச்சந்திரன், குணசீலன் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி முனராகல கும்பட்கணையிலிருந்து தனலட்சுமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தரணியகல இழுத்தன கீழ்பிரிவிலிருந்து ஸ்ரீகாந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய தினம் மதுசாலினி தன்னுடைய 12வது பர்த்டேயை கொண்டாடுறாங்களாம். அவரை வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. அக்கா நிரோஷா மற்றும் அம்மா ஸ்ரீதேவி, பெரியம்மா ஸ்ரீமதி மற்றும் அப்பா தர்மா, தாத்தா மற்றும் அண்ணா சஞ்சீவன் ஆகியோர் இணைந்து உற்றார் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்த வைபம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய கல்லாறு உதயபுரம் உதய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. கேசாயினியையும் ஜிதுவையும் நிகழ்ச்சிகள் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் பத்தனையிலிருந்து மரியதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பலாங்குடையிலிருந்து அவனாசி வைந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நான் லெமன்கல தோட்டத்திலிருந்து நிமல்குமார் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிஸ்டர், விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். ரெஜினோட் மற்றும் சுபாசினி, நிவேதா, மேக்னா, டியோன் ஆகியோர் இணைந்திருக்கதா நாவட்காடிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. செங்கலடியிலிருந்து ஸ்ரீமுருகன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு பருத்தித்துறை அருண்மொழி மற்றும் பண்குடாவடியில் இருக்கும் அழகு சுந்தரம், அம்மன்புரம் சுரேஷ், தேவமலர் குடும்பத்திற்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். இன்று பிறந்த நாள், சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹட்டன்ல இருந்து கலாதேவி, ஐயாதுரை, சபிக்சன் மற்றும் முருகதாஸ், தவிக்ஷா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி கிண்ணியா, மஸ்ரூப் நகர், நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான காலை நேர வணக்கம் என்று சொல்லி கழுதா வளையிலிருந்து விவேக் மற்றும் ஜுனீத் மற்றும் லஷி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு.

0: 2.8 வசந்தம் FM. இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 12 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 5:52 மணி முதல் 7:22 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 2:22 மணி முதல் 4:22 மணி வரை. ராகு காலம் காலை 10:22 மணி முதல் 11:52 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பெருமை, ரிஷபம் சுபம், மிதுனம் வரவு, கடகம் நிறைவு, சிம்மம் வெற்றி, கன்னி மேன்மை, துலாம் செலவு, விருச்சிகம் சிக்கல், தனுசு களிப்பு, மகரம் தாமதம், கும்பம் கவலை, மீனம் அசதி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பெருமை, ரிஷபம் சுபம், மிதுனம் வரவு, கடகம் நிறைவு, சிம்மம் வெற்றி, கன்னி மேன்மை, துலாம் செலவு, விருச்சிகம் சிக்கல், தனுசு களிப்பு, மகரம் தாமதம், கும்பம் கவலை, மீனம் அசதி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
0: இன்றைய நாள்

நாடு முழுவதும் 102.6 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வீடியல் நிகழ்ச்சியோட அப்படி சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். பண்கொடா வழியிலிருந்து அழகு சுந்தரம்மையா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு பாதுக்க சின்னத்தம்பி மற்றும் அம்மன்புரம் சுரேஷ், கிரியல்ல ராஜலட்சுமி, முனராகல தனலட்சுமி, திண்ணையடி ஜோதிட, குமரகுரு மற்றும் தயாளன், தயாபரன், தினேஷ், வனிதா குடும்பத்தையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிந்தனியில் இருந்து ராசையா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பத்மினி, தினோ, சசான் மற்றும் வசந்தி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. வெளிமடையிலிருந்து செல்வராம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தன்னுடைய குடும்பத்திற்காகவும் வசந்த உறவுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அனைத்து வசந்தம் வானொலி சொந்தங்களுக்கும் இனிமையான காலை நேர வணக்கம் என்று சொல்லி அக்கரப்பத்தனையிலிருந்து ராமநாதன் கேதீஸ்வர நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாட்டில் இருந்து ஆரோக்கியசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான காலை நேர வணக்கம், வசந்தம் வானொலியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி அவிசாவல பெண்டிட் ஸ்டேட்ல இருந்து குமார் தங்கத்துறை மற்றும் மனைவி நித்தியவாணி தன்னுடைய பிள்ளைகளுடன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காரு. அதே நேரம் இனிமையான காலை நேர வணக்கம், டிகோயா தரவழி மீட்பிரிவு துரைராஜ் மற்றும் மகாலட்சுமி, துலக்ஷன், துவாசினி, பிரவீன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான காலை நேர வணக்கம் என்று சொல்லி யோக ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. காலை நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி, நான் பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி, அனைத்து உறவுகளுக்கும் காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இந்து கலையிலிருந்து அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. சந்தோஷமான காலை நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி மாளிகாவத்த சந்திரா குசன் ஒர்க் ஷாப்பில் இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி கேரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. காலை நேர வணக்கம் வாழச்சேனையிலிருந்து அஜய் மற்றும் அகிலன், அர்ச்சனா, திருமாலன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அனைத்து நேர்களுக்கும் அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணி பாலன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. செல்வம் நிகழ்ச்சியோடு இணைந்து காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 0111-2-775-001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளினூடாக வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இறுதியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க தில் தோட்டையில் இருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. சத்திய ஜோதி நிகழ்ச்சியோடு இணைந்து குட் மார்னிங் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. பால கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கிருஷ்ணசாமி நாவலப்பட்டியில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி மனோகர நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி, அன்பான காலை நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி குறிஞ்சாக்கேணி அசுர்தீன், நூர்ஜஹான், அன்வர், ரியாஸ், ரிஸ்கா மற்றும் ரியானா குட்டிக்காக

சங்கானையிலிருந்து கனகரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. வாகரையிலிருந்து சிவேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மீன்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒலிக்கிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

தசமத்தில் நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூன் மாதம் 12ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்துகொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்திகளாக வந்திருப்பது, நேற்றைய தினம் சலே மீதான வழக்கு விசாரணை ஒன்று இடம்பெற்றது. அது தொடர்பான விடயங்கள் குறிப்பாக அவரை விடுவிக்குமாறு வலியுறுத்தி அவருக்கான தண்டனையை தடுப்பகல் உத்தரவை நீக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நேற்று இடம்பெற்றது. அதன்போது பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. இந்த மனு மீதான விசாரணை ஜூலை 10 வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதன்போது பல தரப்பு வாதங்கள் அங்கு சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல சலையை பார்வையிடுவதற்கு ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு அனுமதி வேண்டும் என்பதாக அவருடைய மனைவி குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளருக்கு கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதேபோல் நேற்று தினம் பாராளுமன்றத்திலும் இந்த சம்பவம் தொடர்பாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சாமர் சம்பத் தசநாயக் எம்பி அவர்கள் தெரிவித்த விவகாரம், அதேபோல் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் தெரிவித்த விவகாரம், மஹிந்த ஜாயசிங் தெரிவித்த விவகாரம், முஜிபுர் ரஹ்மான் அதே போல ஃபொன்சேகா அவர்கள் தெரிவித்ததென இந்த ஈஸ்டர் தாக்குதல் மற்றும் சலை விவகாரம் தொடர்பாக பல தரப்பிலும் பாராளுமன்றத்துக்குள்ளும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல் நேற்றைய தினம் நீர்கொழும்பு கட்டவாவெட்டி பகுதியில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு எதிராக ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களுக்கு எதிரான தாக்குதல் ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று இடம்பெற்றது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். விமல் வீரவன்ச முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சனுடைய மனைவி சசி வீரவன்சவுக்கான தண்டனை நேற்று தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அவருடைய மேன்முறையீட்டின் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தி. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக போலி ஆவணங்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்ட சம்பவத்தில் தான் அவருக்கு தண்டனை போது மீள உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதான செய்தி. அதே போல உதய கவர்மெண்ட் போல ஆஸ்திரேலிய பிரஜை ஒருவரை ஏமாற்றிய சம்பவம் தொடர்பான விடயத்தில் அவர் தொடர்பான வழக்கும் நேற்று விசாரணைக்கு வந்தது. அது குறித்தும் பத்திரிகையில் முக்கியமான செய்திகள் இருப்பதை காரணம். யோசித்த இங்கிலாந்து சென்று இங்கிலாந்து அரசு படையில் பயிற்சி பெற்ற சம்பவம் தொடர்பான விடயங்களை விவரிக்குமாறு அழைப்பு ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கும் அந்த அழைப்பாணை வந்திருக்கிறது. தொடர்பான செய்தியும் பிரதானமாக இருப்பதை காலம். இதே போல லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குள் ஆஜரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் ஃபொன்சேகா அவர்கள் அங்கு பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது தொடர்பான செய்தியும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. எனவே எல்டிடம் இருந்து மீட்கப்பட்ட தங்கம் குறித்த விவரங்களை மையப்படுத்தி அவர் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கிறது. செம்மணி மனித புதை அகழப்பணி தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல தித்வா தொடர்பாக நேற்று தினம் அமைச்சர் நளினி ஜெயதீஷ் அவர்கள் பாராளுமன்றம் தெரிவித்த கருத்துக்கள். அதே போல எல்னினோ நிலைமை தொடர்பாக ஜனாதிபதி விசேடமான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்க தயாராக இருக்கிறோம். டெங்கு நோயின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது, ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறது. எனவே அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை என்பதாக பல தரப்பும் கருத்துக்களை முன்வைக்க அது குறித்தான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் மோதல் மீண்டும் உக்கிரமடைந்திருக்கிறது. நேற்று தினமும் தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்தான செய்திகளும் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக இன்று தினம் பத்திரிகையில் வெளியாகின்ற செய்தி, சலையின் மனு மீதான விசாரணை ஜூலை 10 வரை ஒத்திவைப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை செய்தி வெளியாகிறது. அதேவேளை இன்றைய தமிழன் பத்திரிகையில் அந்த வழக்கு விசாரணையின் போது இடம்பெற்ற வாதங்களை அடிப்படையாக வைத்து தலைப்பு இடப்படுகிறது. தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்பிடுகிறது. பயங்கரவாதிகள் ஊடுருவல் தகவல் கிடைத்தும் ஷானியும் ரவியும் கடமை தவறினர். சுரேஷ் சலையின் சட்டத்தரணி சஞ்சீவ மேன்முறையீட்டு நீதிமன்றில் குற்றச்சாட்டு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையும் இந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் அருண பத்திரிகையிலும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். மாவனல்ல புதுப்பிலிம சித்தியட்ட இன்டர்போல் சகாய நுகத்தை ஷானிட்டஹா ரவீட்ட சோதனா என்பதாக இன்றைய அருண பத்திரிகையும் தலைப்பிடுகிறது. மாவனல்லை புத்தர் சிலை மீதான தாக்குதலுக்கு பின்னால் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு ஒன்று இருந்தது என்ற தகவல் விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் அப்போதைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகரமும் அப்போதைய பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்தமும் அத்தாக்குதல் குறித்து மேலதிக விசாரணைகள் நடத்த தவறிவிட்டார்கள் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ் ஜாவேத் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றின் விசாரணையின் போது குற்றச்சாட்டியிருக்கிறார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தண்டனை காவலில் வைக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவை ரத்து செய்ய கோரி அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலை தாக்கல் செய்த மனு மீதான பரிசீலனையின் போதே இந்த விடயங்கள் அங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அதன்போது தான் ஜனாதிபதி இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹாந்தா அபி சூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வின் முன்பாக நேற்று இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் சுரேசலை சார்பில் ஆஜரான ஜனாபதி சட்டத்தரணி சஞ்சீவ் ஜெயவர்தனம் நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைத்ததோடு இலங்கையில் ISIS பயங்கரவாத அமைப்பின் சித்தாந்தம் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டது என்பதையும் விளக்கினார். 39 இலங்கையர்கள் சிரியாவுக்கு சென்று ISIS அமைப்பில் இணைந்து கொண்டார்கள் என்ற தகவல் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறிய ஜனாபதி சட்டத்தரணி, இது தொடர்பாக முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சே பாராளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டதாக நினைவு கூர்ந்தார். மாவனெல்ல பகுதியில் புத்தர் சிலைகள் தாக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் ஒரு வெளிநாட்டு தீவிரவாத பயங்கரவாத குழுவின் சித்தாந்தம் உள்ளது என்ற தகவல் இருந்த போதிலும் அப்போதைய குற்றப்புலனாய்வுத்துறையின் பணிப்பாளர் ஷானி அபிசேகர் அது குறித்து முறையான விசாரணை நடத்தவில்லை என்றும் ஜனாதிபதி குற்றம் சாட்டியிருக்கிறார். சம்பந்தப்பட்ட சம்பவத்தில் ஒரு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பின் சித்தாந்த ரீதியான ஈடுபாடு வெளிப்படுத்தப்பட்ட தகவல் இருந்த போதிலும் இன்டர்போலின் உதவியை பெற்று மேலும் விசாரணை நடத்துவதற்கான சாத்திய கூறுகிறிருந்த போதிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் அலட்சியமாக செயல்பட்டதாக ஜனாதிபதி சட்டத்தரணி இங்கு குற்றம் சாட்டியிருக்கிறார். முன்னாள் அரசு புலனாய்வு தலைவர் நிலாந்த ஜெயவர்தனன் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் சஹ்ரானாசிம் உள்ளிட்ட தீவிரவாத குழுக்களின் நடவடிக்கைகள் குறித்து 97 அறிக்கைகள் 2016 ஏப்ரல் 20 முதல் 2019 ஏப்ரல் 30 வரையான காலகட்டத்தில் போலீஸ் மா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அத்தகைய தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளித்து 129 பட்டியலும் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இருப்பினும் அப்போதைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் மற்றும் அதன் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி சனவரத்ன ஆகியோர் அத்தகைய எச்சரிக்கை அறிக்கைகள் குறித்து முறையான விசாரணை நடத்தவில்லை என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி குற்றம் சாட்டியிருக்கிறார். 2019 ஏப்ரல் 4 அன்று கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்கள் சுற்றுலா விடுதிகள் மற்றும் இந்திய தூதரகத்தை குறிவைத்து சஹ்ரானாசி மற்றும் அவரது தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த ஆதரவாளர்கள் தற்கொலை குண்டு தாக்குதல் கத்திக்குத்து தாக்குதல்கள் மற்றும் லொரி மூலம் தாக்குதல் நடத்த தயாராகி வருவதாக இந்திய புலனாய்வு அமைப்புகள் இலங்கை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததாகவும் அந்த தகவலின் மூலம் தாக்குதலில் பங்கேற்றுவிருந்த சஹ்ரானாசி மற்றும் அவரது ஆதரவாளரின் பெயர்கள் வெளிப்படுத்தப்பட்டதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இருப்பினும் பிரதிவாதிகள் அந்த விடயங்களில் உரிய கவனம் செலுத்தவில்லை என்றும் விசாரணை நடத்தவில்லை என்றும் மேலும் விசாரணை ஆணைக்குழு சமர்ப்பித்த எந்த ஒரு விசாரணையோ அல்லது அறிக்கையோ அந்த தாக்குதலில் சுரேஷ் அலைவுக்கு தொடர்பு இருந்ததை வெளிப்படுத்தவில்லை என்றும் ஜனாதிபதி குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியதற்காக குற்றப்புலனாய்வுத்துறையின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர் மற்றும் அதன் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தாக்குதலை விசாரிக்க நியமிக்கப்பட்ட முன்னாள் மேல் நீதிபதி ஜெய் கி டி அல்விஸ் தலைமையிலான குழு பரிந்துரைத்ததாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் பின்னர் மேல்முறை நீதிமன்றம் மனு மீதான மேலதிக வாதங்களை ஜூலை 10 ஒத்திவைக்க முடிவு செய்தது. இந்த மனுவில் சட்டமாதிபர் மற்றும் பிரதிவாதிகள் சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேரத் ஆகியோர் ஆஜராகியிருந்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக எனவே அவர் தன்னுடைய இந்த தடுப்பு காவல் உத்தரவை மீளப்பெறுமாறு தாக்கல் செய்த இந்த மனு மீதான விசாரணை ஜூலை 10 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதுரமான செய்தியும் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்று முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அந்த அடிப்படையில் சலே தொடர்பான விவகாரத்தை மையப்படுத்திதான் அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சலையை பார்வையிட அவருடைய மனைவி இப்போது கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். சலையை சந்திக்க அனுமதி கோரி ஷானிக்கு கடிதம் என்பதாக தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்று தினம் அருண பத்திரிகையில் முத்திரமான செய்தி தலைப்பிடப்படுகிறது. ரோஹலே சிட்னஸ் சலே தினபதா பலான்ன தென்னை பிரிஹா நீத்திஹியா இல்லத்தி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளரான சுரேஷ் செலவை தினமும் சந்திக்க அனுமதி வழங்குமாறு கோரி அவரது மனைவி மற்றும் சட்டத்தரணி ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பணிப்பாளருக்கு 2 தனித்தனி கடிதங்களை அனுப்பியிருக்கிறார்கள். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற மேஜருமான சுரேஷ் சலே தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலிலிருந்து தொடர்ந்தும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில்தான் அவருடைய மனைவியும் சட்டத்தரணியும் அவரை வைத்தியசாலையில் தினமும் பார்ப்பதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்பதாக இந்த கோரிக்கை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதேபோல் நேற்று தினம் பாராளுமன்றத்திலும் இந்த விவகாரம் பேசுபொருளாக மாறியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுரமான செய்தியும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. வீரகேசரி பத்திரிகையில் வெளியான செய்தி அதுரமாக நாங்கள் பார்க்கலாம். சஹரானை சாய்ந்த மருதுக்கு அழைத்து சென்றவர் சபையில் அனைத்தையும் சுரேஷ் சலே மீது சுமத்த முற்படுவதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாது சபையில் சாமர சம்பத் எம்பி தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் சஹரான் கொழும்பில் கண்டுபிடிக்கப்பட்டால் அவரை கொழும்பிலிருந்து சாய்ந்தமரது நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்ற சட்டத்தரணி இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறார். அதனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தொடர்பட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். அனைத்தையும் சுரேசாலை மீது சுமத்த முற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற மத்தியஸ்தம் அதாவது குழியியல் மற்றும் வர்த்தக பிணக்குகள் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தை முழுமையாக புலனாய்வுத்துறையின் முன்னாள் பிரதானி சுரேசரையின் மீது சுமத்தி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனால் குண்டு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் 2017 ஆண்டில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச IS தொடர்பில் இந்த சபையில் தெரிவித்திருந்தார். ஆனால் அன்று எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குண்டு தாக்குதல் 2019 ஏப்ரல் மாதம் 21 தேதி இடம்பெற்றது. ஆனால் இவ்வாறான வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெறப்போவதாக ஏப்ரல் 10 தேதி பிரபுக்கள் மெய் பாதுகாவலர்கள் தகவல் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த காலத்தில் நான் ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்தேன். எனது மெய் பாதுகாப்பு பிரிவின் பிரதானிக்கும் அந்த தகவல் வந்தது. அப்படி இருக்கையில் இந்த குண்டு தாக்குதல் தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் எவ்வாறு சலை மீது சுமத்த முடியும்? அத்துடன் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் சஹரான் கொழும்பில் கண்டுபிடிக்கப்பட்டார். அவரை கொழும்பில் இருந்து சாய்ந்தமருது நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்ற சட்டத்தரணி இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறார். அதனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தொடர்பட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதிலிருந்து யாருக்கும் தப்பிக்க முடியாது. அவர்களையும் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணையை முன்னெடுத்து சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றே நாங்கள் தெரிவிக்கின்றோம். என்றாலும் அனைவருக்கும் மனித உரிமைகள் மனிதாபிமானம் இருக்கின்றன. மேலும் தற்போது குற்றப்படாத துறையில் இருக்கும் ஷானி அபிசேகர் ரவி செனரத்ன ஆகிய இருவரும் அந்த அரசாங்கத்தில் போலீஸ் கடமையில் இருந்தவர்கள். அவர்கள்தான் இத்தொடர்பாக நடவடிக்கை எடுத்து வந்தார்கள். அதனால் இத்தொடர்பில் தெரிவிப்பதாக இருந்தால் இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது என்பதாகவும் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் சாமர சம்பத் தசநாயக் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் அது தொடர்பாக நேற்று பாராளுமன்றத்தில் மஹிந்த ஜெயசிங் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கும் தலைப்பிடப்படுகிறது. சலே மற்றும் தனது மனைவி விடயத்தில் விமல் வீரவன்ச போடும் நாடகம் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். சுரேசலைக்கு எதிராக சட்டம் அமல்படுத்தப்பட்ட போது கூடாரம் அமைத்து உண்ணாவிரதம் இருந்த விமல் வீரவன்ச தனது மனைவி மற்றும் சகோதரருக்கு எதிராக சட்டம் அமல்படுத்தப்பட்ட போதும் ஏன் உண்ணாவிரதம் இருக்கவில்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற இந்த குடியியல் மற்றும் வர்த்தக பிணக்குகள் சட்டம் மூலம் மீதான இரண்டாம் வாசி மீதான விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். சுரேசலே மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக தயாசிரி ஜெயசேகரபி சபையில் தெரிவித்தார். ஆனால் அவரது பெயருக்கு முன்னால் வழக்கறிஞர் என்ற ஒரு பதவி பெயர் உள்ளது. அப்படிப்பட்ட ஒருவர் அத்தகைய அறிக்கையை வெளியிடும் போதும் அதை அவர் பொறுப்புடன் வெளியிட வேண்டும். முடிந்தால் பாராளுமன்றத்துக்கு வெளியே சென்று இதுபோன்ற விடயங்களை கூற வேண்டும். சுரேசலேவுக்கு ஆதரவாக ஒரு குழு கூடாரத்தை பிடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த கூடாரங்கள் தற்போது அங்கிருந்து நீக்கப்பட்டுள்ளன. சுரேசலே மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டால் ஏன் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு இவர்கள் செல்லவில்லை? விமல் வீரவன்சமி மனைவிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவரது சகோதரருக்கு வெளிநாட்டு பயணத்தை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எதிராக தண்டனைக்கான இவர்கள் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. சுரேசலைவுக்கு எதிராக சட்டம் அமல்படுத்தப்படும் போது கூடாரம் அமைத்து உண்ணாவிரதம் இருந்த விமல் வீரவன்சம் தனது மனைவி மற்றும் சகோதரருக்கு எதிராக சட்டம் அமல்படுத்தப்பட்ட போது ஏன் உண்ணாவிரதம் இருக்கவில்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டம் அமல்படுத்தப்படுவதால் சலைவுக்கு ஆதரவாக அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். அரசியல் லாபங்களை பெற்றுக் கொள்வதற்காகவே அவர்கள் இதனை செய்கிறார்கள். விசாரணைகளை வேறு விதத்தில் திசை திருப்புவதற்காக எதிர்க்கட்சியினர் இவ்வாறான நடவடிக்கை ஈடுபடுகின்றார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு எதிராக சட்டம் முறையாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது. தவறான கருத்துகளையும் பொய்களையும் உருவாக்கி நாட்டு மக்களை திசை திருப்புவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான மக்களை அவர்களது செயற்பாடுகளால் ஏமாற்ற முடியாது. இன்றும் சட்டம் முறையாக அமல்படுத்தப்படுவதால் நாட்டு மக்கள் செய்த தியாகங்களுக்கு பெருமதி கிடைத்துள்ளது என்பதாகவும் மஹிந்த ஜெயசிங் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம். ரிஷாட் பதூர் எம்பி அவர்களும் நேற்றைய பாராளுமன்றவின் போது பல விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அவர் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை அதே போல தினகரன் பத்திரிகையுடைய முதற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். மீண்டும் இனவாதத்தை தூண்டி முரண்பாடுகளை உருவாக்க முயற்சி என்பதாக ரிஷாட் பதூர் எம்பி அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிட இன்றைய தமிழன் பத்திரிகையில் சலை விவகாரத்தில் நாட்டில் இன முரணை ஏற்படுத்த முயற்சி விமல் கமன்பிள மீது ரிஷாட் எம்பி சபையில் சாடல் என்பதாக தொடர்பாக அந்த செய்திக்கு இன்றைய தமிழன் பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலை விடயத்தில் இந்த நாட்டின் இனவாத சக்திகளான விமல் வீரவன்ச, உதய கமன்பள் ஆகியோர் சிங்கள மக்கள் மத்தியில் இனவாதத்தை மீண்டும் தூண்டிவிட்டு நாட்டில் முரண்பாடுகளை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் வன்னி மாவட்ட எம்பியுமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்திருக்கின்றார். பார்லமெண்டத்தில் நேற்று இடம்பெற்ற வலுசக்தி மற்றும் வாழ்க்கை செலவு பாதுகாப்பு திட்டம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மேலும் சில விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக இந்த விடயத்தில் உயிர்த்த ஞாயிறு தின குண்டுத்தாக சம்பவம் இது இன்று வரை நீங்காத வடுவாக காண வழியாகவே காணப்படுகிறது. பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்கள் தமக்கு நீதி கோரி எதிர்ப்பார்ப்பன் போராடுகிறார்கள். இந்த தாக்குதலால் பல இன்னல்களுக்கு மோங்கொடுத்த முஸ்லீம் மக்களும் உண்மை வெளிவர வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், ஒட்டுமொத்த இடத்தின் மீதும் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நீக்கப்பட வேண்டும் என்றும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணையை விரைவுபடுத்தப்பட்டு நாளுக்கு நாள் நீதிமன்றம் ஊடாக புதிய விடயங்கள் வெளிவருகின்ற நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர் கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக சுரேஷ் சலைவுக்கு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இது துரதிருஷ்டவசமானது. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலை மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தனது தரப்பு நியாயத்தை எடுத்துரைத்து விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி அவர் நீதிமன்றத்தின் ஊடாக நீதியை பெற்றுக் கொள்ள வேண்டும், தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும், அதனை விடுத்து சிறைக்குள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் விசாரணை அதிகாரியை மாற்ற வேண்டும் என்று குறிப்பிடக்கூடாது, அவ்வாறு குறிப்பிடுவது சிறுபிள்ளைத்தனமானது, விசாரணை நடவடிக்கைகளை திசையிருப்பும் வகையில்தான் சுரேஷ் சாலை செயற்படுகிறார், இந்த நாட்டின் இனவாத சக்திகளான விமல் வீரவன்ச, உதய கமன்பள் ஆகியோர் கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு சிங்கள மக்கள் மத்தியில் இனவாதத்தை மீண்டும் தூண்டிவிட்டு நாட்டின் முரண்பாடு ஏற்படுத்தவே முயற்சிக்கிறார்கள். கோட்டை ரயில் நிலையத்தின் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட தேரர் ஒருவர் சுரேஷ் சலே ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜமாத்தே இஸ்லாம் அமைப்பின் தலைவர் சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா, அசாத் சாலிம், ஹானாப் ஜசீம் ஆகியோரும் முஸ்லீம்கள் தான். இவர்கள் கடந்த காலங்களில் சட்டவிரோதமான முறையில் கைது செய்யப்பட்டு வருடக்கணக்கில் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இவர்களுக்காக தேரர்களும் இனவாத சக்திகளும் குரல் கொடுக்கவில்லை. நானும் எனது சகோதரரும் சட்டவிரோதமான முறையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டோம். எமக்கு ஆதரவாக பலர் குரல் கொடுத்தார்கள். இருப்பினும் நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடவில்லை, இனவாத சக்திகளை ஒன்றிணைக்கவில்லை. ஆனால் இன்று குண்டு தாக்குதலின் உண்மை வெளிவரக்கூடாது என்று சகல இனவாத சக்திகளும் ஒன்றிணைந்திருக்கின்றன. குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் விரைவுபடுத்த வேண்டும். இனவாதிகளின் சில்லறைத்தனமான அச்சுறுத்தல்களுக்கு அரசாங்கம் அடிபடிய கூடாது என்பதாகவும் நேற்று தினம் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் விமல் வீரவன்ச மற்றும் அதே போல உதய கமன்பள் ஆகியோரை சுட்டிக்காட்டி இந்த கருத்துக்களை முன்வைத்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதே போல நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பார்லமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் பல விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்திய சஹ்ரானுக்கு உதவியவர்கள் வெளியில் இருந்தால் ஆபத்து, அவர்கள் தொடர்பில் சட்டத்தை செயற்படுத்த வேண்டும் என்கிறார் முஜிபுர் ரஹ்மான் எம்பி என்பதாக இன்றைய திருக்குறள் பத்திரிகை தலைப்பிடும். அதேவேளை இன்றைய தமிழன் பத்திரிகையில் சலை நிரபராது என்றால் பயம் ஏன், உபவாசத்தை கைவிட்டு சட்டத்தின் முன் நிரூபிக்குமாறு முஜிபுர் ஆலோசனை என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையிலும், அதே போல ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சூத்திரதாரிகளை கண்டறிய அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று இன்றைய தினகரன் பத்திரிகையும் அவருடைய செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே அவர் இவ்வாறு தன்னுடைய ஊடக சந்திப்பில் பல விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயத்தில் சஹ்ரான் குழுவினருக்கு ஏதேனும் வழியில் உதவிகளை வழங்கியிருந்தால் அவர்கள் அனைவருக்கும் எதிராக சட்டத்தை செயற்படுத்த வேண்டும். ஆனால் அவர்களில் எவராவது சுதந்திரமாக வெளியில் இருப்பார்களாக இருந்தால் அது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சில தகவல்கள் மற்றும் சாட்சிகள் கிடைத்துள்ள காரணத்தினாலேயே முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி தொடர்பான விசாரணை நடக்கின்றன. குறிப்பாக ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை வாசித்தால் வாக்குமூலம் அளித்துள்ள முன்னாள் சட்டமாதிபர் முதல் சகலரும் சில நபர்கள் தொடர்பிலும் சில விடயங்கள் தொடர்பிலும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும். இதன்படி இந்த சூழ்ச்சியை செய்தவர்கள் யார் என்பதை கண்டறிந்தும் அவர்கள் தொடர்பில் சட்டத்தை செயற்படுத்த வேண்டும். இதேவேளை இந்த விடயத்தில் சுரேஷ் சலே நிரபராது என்றால் அவர் பயப்படாமல் நீதிமன்றத்தில் தான் குற்றமற்ற நிரூபிக்க முடியும். இதனையே அவர் செய்ய வேண்டும். இதனை செய்யாமல் உணவு தவிர்ப்பை மேற்கொண்டு உண்ணாவிரதம் இருப்பதால் பிரயோசனம் இல்லை. அவர் புலனாய்வு பிரிவு பிரதானியாக இருந்த காலத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்புடையதாக பலரை கைது செய்தார். ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா, ரிஷாட் பதியுதீன் ஆகியோரையும் கைது செய்தார். இவர்களை பிரதான சூத்திரதாரிகள் என்றும் கூறினார். ஆனால் அவர்கள் அப்போது உண்ணாவிரதம் இருக்கவில்லை, நீதிமன்றத்தில் தாம் குற்றமற்றவர் என்று நிரூபித்தார்கள், எனவே இதனையே சிறைசாலையும் செய்ய வேண்டும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அறிக்கைகள் வாசிக்கும் போதும் சூழ்ச்சிகரமான திட்டங்கள் இதனுள் இருந்துள்ளது என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, இதனை வெளிக்கொண்டு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்ட வேண்டும், எவ்வாறாயினும் இதனை அரசியலாக்குவதற்கு நான் இணங்க மாட்டேன், அது அரசியலுக்கு அப்பாலானது, ஆட்சிக்கு வருவதற்கு பயன்படுத்துவதல்ல, தேசிய ஒற்றுமை முக்கியமானது, சஹரானின் குழுவினருக்கு எவராவது உதவி செய்து அவர்கள் சுதந்திரமாக இருப்பார்களாக இருந்தால் அது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும், இதனை அரசியலாக பார்க்காமல் தேசிய ஒற்றுமை மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனையாகவே பார்க்க வேண்டும். நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் முஜிபுர் ரஹ்மான் எம்பி அவர்களும் இந்த கருத்தை முன்வைத்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணும். இதே போல சரத் பொன்சேகா ஃபீல்ட் மார்ஷல் அவர்களும் தொடர்பான பல விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
1: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நமது சொந்தம்.

0: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: நடக்கிறது நம்பாச்சு.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பரவிருந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாகிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சுரேசலை விவகாரம் தொடர்பாக சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருக்கின்றன. இன்றைய தினம் வேறு கேசரி பத்திரிகையுடைய உட்பக்க செய்தி, சுரேசலை என்பவர் கோட்டாபயின் வலதுகை, உயர்த்த ஞாயிறு சூத்திரதாரிகளும் இவர்களே பொன்சேகா சுட்டிக்காட்டு என்பதாக இன்றைய வேறு கேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். சுரேசல் என்பவர் கோட்டாபயவின் வலதுகை போன்றும் அவரின் பிரதான ஆலோசகர் போன்றும் செயல்பட்டு ஒருவராவார். எனவேதான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இவர்கள் நிச்சயம் இருக்கிறார்கள் என்று நான் திடமாக நம்புகிறேன் என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 2009 விடுதலை புலிகள் அமைப்பின் சர்வதேச பொறுப்பாளர் குமரன் பதுமன் கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து பொறுப்பேற்கப்பட்டதாக கூறப்படும் பெருந்தொகையான தங்கம் மற்றும் சொத்துக்கள் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக நேற்று அவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணையர்களுக்கு வரவழைக்கப்பட்டார். அதன் பின்னர் இது தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கும் போதே இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிரதான சூத்திரதாரியை கண்டறியும் விசாரணைகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவத்தின் பின்னணியில் சுரேசலை இருப்பதாக நான் 4 வருடங்களுக்கு முன்னரே பாராளுமன்ற சந்தேகம் வெளியிட்டிருந்தேன். இன்றும் அதே நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றேன். ஏனெனில் சஹரானுடன் மிகவும் நெருக்கமாக தொடர்பை பேணிய ஒருவராக சுரேசலை காணப்படுகிறார். சஹரானுக்கு பணம் செலுத்த தொடங்கியதும் சுரேசலைதான். யுத்தம் நடைபெற்ற காலத்தில் சஹரானுக்கு ராணுவத்துடன் எவ்வித தொடர்பும் இருக்கவில்லை. அத்துடன் சஹரானின் செயல்பாடுகளினால் முழுமையான பலனை பெற்றுக் கொண்டது கோட்டாபய ராஜபக்சவே ஆவார். சுரேசலை என்பவர் கோட்டாபயின் வலதுகை போன்றும் அவரின் பிரதான ஆலோசகர் போன்றும் செயல்பட்ட ஒருவராவார். எனவேதான் இந்த தாக்குதலில் பின்னணியில் இவர்கள் நிச்சயம் இருக்கிறார்கள் என்று நான் திடமாக நம்புகிறேன். இந்த விசாரணை இவ்வளவு காலம் தாமதித்தது காரணம் அரசாங்கங்கள் மாறுவதும் இது விவகாரம் திடீரென மேலிருந்து பின்னர் அப்படியே அமுக்கப்படுவதும் ஆகும். நல்லாட்சி அரசாங்கமும் இதனை சரியான முறையில் கையாளவில்லை. அதன் பிறர் ஆட்சிக்கு வந்த கோட்டாபயின் அரசாங்கம் இந்த விவகாரத்தை முழுமையாக மூடிமறுத்திருந்தது. எனவே தற்போதைய அரசாங்கம் இதுகுறித்து விசாரணையில் மேற்கொள்வது மிகவும் நியாயமானதாகும். சுரேசலை கைது செய்யப்பட்ட போதும் அவர் ஒரு ராணுவ வீரர் என கூறி தற்பொழுது ஆர்ப்பாட்டங்கள் முடக்கப்படுகின்றன. என்னுடன் சேர்த்து ஜெனரல்கள், பிரிகேடியர்கள், கேனர்கள் என 35 அதிகாரிகள் எவ்வித காரணமின்றி வீட்டுக்கு அனுப்பப்பட்ட போதும் இந்த ஆர்ப்பாட்டங்களை செய்பவர்கள் இலங்கையிலான இருந்தார்கள். அப்போதெல்லாம் நாங்கள் ராணுவ வீரர்கள் இல்லையா? இந்த யுத்தத்தை முன்னின்று வழிநடத்தி திட்டமிட்டு வெற்றியை தேடித்தது இந்த சுரேசலையா? எனவே இந்த பிரச்சனையை ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவர்களிடமே கேட்க வேண்டும். கோட்டாபயின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட உடனேயே இந்த தரப்பினர் பதற்றமடைந்து வீதிக்கிறங்கி ஆர்ப்பாட்டங்களை செய்து தொடங்கியிருப்பதாகவும் ஃபீல்ட் மார்ஷல் பொன்சேகா அவர்கள் நேற்று தினம் இந்த சம்பவம் தொடர்பாக தன்னுடைய பக்க கருத்துக்களையும் முன்வைத்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இதேபோல பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீபும் இதுதொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. சரத் பொன்சேகா ஷிரானி விவகாரத்தில் மௌனம் காத்தவர்கள் இன்று கோஷமிடுகிறார்கள், பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் குற்றச்சாட்டு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து பார்க்கலாம். நாட்டில் கடந்த காலங்களில் ஜனநாயகம் கேள்விக்குள்ளாக்கப்பட்ட போதும் சரத் பொன்சேகா மற்றும் ஷிரானி பண்டாரநாயக்க போன்றோருக்கு எதிராக அநீதி இழைக்கப்பட்ட போதும் வாய் திறக்காதவர்கள் இன்று சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும் போது மாத்திரம் கூச்சலிடுவது வியப்பளிப்பதாக பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கின்றார். விமல் வீரமஸ் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் குறித்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பல விடயங்களும் சுட்டிக்காட்டி இருந்தார் அவர். மேலும் இந்த நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமமான முறையில் நிலைநாட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்த விசாரணைகள் சரியான பாதையில் நகர்ந்து அதன் பின்னணியில் இருந்த சூத்திரதாரிகள் தற்போதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள். இந்த விசாரணைகளின் மூலம் மேலும் பல குற்றவாளிகள் வெளிப்படுத்தப்படுவார்கள். தாங்கள் கைது செய்யப்படுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகவே சிறைக்கு செல்லவிருக்கும் குற்றவாளிகள் இணைந்து இவ்வாறான நாடகங்களை அரங்கேற்றி வருகிறார்கள். இவ்வாறான நாடகங்களை பொதுமக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதாகவும் பிரதீப் சுந்தர்லிங்கம் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இதேவேளை நேற்று தினம் கட்டுவாப்பட்டி பகுதியில் மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைக்கு எதிராக இருப்பவர்களுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. அது தொடர்பான செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டோர் கட்டுவாப்பட்டியில் போராட்டம் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினகரன் பத்திரிகை புகைப்படத்துடன் கூடிய செய்தியை தகவலை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக நேற்று தினம் இன்னும் பல பகுதிகளிலும் இந்த போராட்டம் இடம்பெற்ற விடயங்கள் பிரதானமாக பார்க்கலாம். அந்த வகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் நேற்று நீர்கொழம்பு கட்டுவாப்பட்டிய பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினார்கள். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான முழுமையான உண்மையை வெளிக்கொணர்தல், சம்பவத்துக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தாக்குதல் இடம்பெற்று பல ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் இதுவரை முழுமையான நீதி கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் சம்பவம் தொடர்பாக விரைவான மற்றும் வெளிப்படையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தற்போது வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே போராட்டக்காரர்கள் பதாகைகள் மற்றும் கோஷங்களோடு தங்களது கோரிக்கைகளை வெளிப்படுத்தியதுடன் தாக்குதலில் உயிர்ந்தவர்கள் நினைவுக்கு நிகழ்வுக்கும் நிகழ்வு நடைபெற்றன. இந்நிகழ்வில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், பிரதேச மக்கள், மத தலைவர்கள் மற்றும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டதாக அந்த செய்தி தொடர்வதை காணலாம். அதே போல் நேற்று தினம் கட்டுவாப்பீட்டில் இருந்த ஆர்ப்பாடம் இடம்பெற்ற போதும் நேற்று கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாகவும் ஒரு சிலர் வருகை தந்து அந்த சத்தியாகிரகத்துக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்ததாக வருகின்றார்கள். அதன் போது பலரும் கருத்துக்களை முன்வைத்தார்கள். விமல் வீரவன்ச உதய கமல்பிள்ளை போன்றோர் இந்த விசாரணையை திசை திருப்பும் வகையிலான விடயங்களை முன்னெடுக்கிறார்கள். அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்கம் துரிதமாக இந்த விசாரணையை முன்னெடுத்து உண்மையை வெளிக்கொண்டு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பலரும் நேற்று தினம் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம்.
1: இந்த அரசாங்கம் முன்னெடுத்துக்கொண்டு செல்கின்ற இந்த விடயம் மிக நேர்த்தியாகவும் சரியாகவும் காவல்துறையினரும் புலனாய்வுத்துறையினரும் மிக நேர்மையான முறையில் கொண்டு செல்கின்றனர். இதை இந்த நாட்டு மக்கள் முழுமையான அனைவரும் நம்புகின்றார்கள். இவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதில் உறுதியான நம்பிக்கையில் இந்த மக்கள் இருக்கின்றார்கள். எனவே இதற்கு முட்டுக்கட்டை இடுவதற்காக யார் எவர் வந்தாலும் தொடர்ந்தும் நாங்கள் இவர்களுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துவோம்.
0: அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்றம் தொடர்பான செய்தி பிரதான செய்திகளாக பத்திரிகை வந்திருக்கிறது. திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இருக்கிறது. அபியாச்சனைய விசிவை சசிகே தண்டுவம் ஸ்திரா என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய திவைன பத்திரிகை பிரதான தலைப்பிடும். அதேவேளை லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு பாஸ்போர்ட் நடுவ மாயஸ்டா தீந்துவ மகாதிகாரி ஸ்திராய் சசி வீரவங்ச வசரதேகா ஹிரே பாஸ்போர்ட் கெனிமேதி நிவரதி துரத்துரு தீம புரவிசியாகிய வகைம மகாதிகரன் வினிசுரு என்பதாக இன்றைய லங்கா தீபத்திற்குடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பது காலம். எனவே நீதவான் நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதிப்படுத்த மேல்நீதிமன்றம் சசி வீரவன்சுக்கு 2 வருட கால சிறை தண்டனை, அதே போல பாஸ்போர்ட் பெறும்போது சரியான தகவலை வழங்க வேண்டியது நாட்டு மக்களின் பொறுப்பு என்பதாக நீதிபதி நேற்று தினம் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி லங்கா தீபத்திற்கை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பிடுகிறது. சசி வீரவன்சுக்கு 2 வருட சிறை தண்டனை உறுதி, மேன்முறையீடு மனு நிராகரிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அவதூறமான செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் மனைவியான சசி வீரவன்சவுக்கு எதிரான போலி ஆவணங்களை சமர்ப்பித்து பெற்ற ராஜதந்திர கடவுச்சீட்டை தன்வசம் வைத்திருந்த குற்றத்துக்காக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை நீக்கி தம்மை குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்து விடுதலை செய்யுமாறு கோரி ரணசிங்க முதியன்சலாகிய சிர்ஜா உதயந்தி எனும் சசி வீரவன்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று நிராகரித்திருக்கிறது. மேற்படி மனு தொடர்பில் நேற்று தினம் கொழும்பு மேல் நீதிபதி மஞ்சுள திலகர் இந்த தீர்ப்பை அறிவித்தார். மேன்முறையீட்டு மனுதாரர் குறித்த வழக்கின் பிரதிவாதிக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வழங்கியிருந்த தீர்ப்பை உறுதி செய்வதாக அவர் தெரிவித்தார். பிரதிவாதி 1967 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பிறந்ததாக குறிப்பிட்டு அவருடைய அந்த அடையாள அட்டை இலக்க தேசிய அடையாள அட்டை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அதன் பின்னர் 1971 பிறந்ததாக தெரிவித்து இன்னும் ஒரு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி பிறந்ததாக குறிப்பிட்டு ராஜதந்திர கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். போலி தகவல்களை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்கு சமர்ப்பித்து பெற்றுக்கொண்ட கடவுச்சீட்டு முறையற்ற விதத்தில் பெறப்பட்ட கடவுச்சீட்டாகவே கருதப்படும். பிரதி ஒருவர் தான் உண்மையான தகவல்களை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்கு வழங்குவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். 1967 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பிறந்த இந்த பிரதிவாதி அதற்கு 4 வருடங்களுக்கு பின்னர் பிறந்ததாக குறிப்பிட்டு குடிவரவு குடியகழ்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளரிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடவுச்சீட்டு முறையற்ற விதத்தில் பெறப்பட்ட கடவுச்சீட்டாக கருதப்படலாம். அவ்வாறான கடவுச்சீட்டை தன்வசம் வைத்திருப்பதற்கு எவருக்கும் எவ்வித சட்டபூர்வமான உரிமையும் கிடையாது. பிரதிவாதி இந்த கடவுச்சீட்டை பயன்படுத்தி பல சந்தர்ப்பங்களில் வெளிநாடு சென்றிருக்கிறார். அதன் மூலம் குறித்த முறையற்ற விதத்தில் பெறப்பட்ட கடவுச்சீட்டு பிரதிவாதியின் வசம் இருந்தமை தெளிவாகிறது. கடவுச்சீட்டின் எழுத்துக்களில் பிரச்சினை காணப்பட்டதாக பிரதிவாதி தரப்பு வாதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தார். எனவே எனினும் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதேபோல் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது நீதவான் தனக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை மதிப்பிட்டு தன்னை குற்றவாளியாக அறிவித்ததாக பிரதிவாதி தனது மேன்முறையீட்டில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நீதவான் மன்றில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை முழுமையாக பரிசீலனை செய்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். 2022 மே மாதம் 21ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் பிரதிவாதிக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பை உறுதி செய்வதாகவும் அதற்கமைய பிரதிவாதி சமர்ப்பித்த மேன்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் உத்தரவிட்டார். இந்த வழக்குக்கு தீர்ப்பை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்குமாறும் தீர்ப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு தீர்ப்புக்கு எதிராக சசி வீரவன்ச மேலும் ஒரு மேன்முறையீட்டு சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ராஜதந்திர கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டு குற்றவாளியாக காணப்பட்ட சசி வீரவன்சவுக்கு கடந்த 2022 மே மாதம் 21ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் 2 வருட கடுமையான சிறுதண்டையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்க விவகாரம். எனவே இன்னும் ஒரு மேன்முறையை அவர் செய்வதற்கு தயாராகி வருவதாக தகவலும் இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்த இன்றைய தினம் அருண பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, உதய கவர்மெண்ட் பிள்ள தொடர்பான செய்தி, அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்
2: பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியல் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6 மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள் மெல்லிசையும் மெருகான வரிகள்
3: கீழமெஞ்சே தென்றல் தேரில் எங்கும் போய் வரலாம்.
2: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால பாடல்கள்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகுமின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் பத்திரிகை வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று தினம் அருண பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி வருகிறது. தேசபாலன அமனாபக்கம் நிசா மட்டஹெரகி பொரு பெமிழ்நி தாளான் கம்மன் பிள்ளை அதிகநிதிக்கியா என்பதாக இன்று தினம் அருண பத்திரிகையுடைய செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். குறிப்பாக போலி அட்டோர்னி அனுமதி பத்திரம் தயார் செய்து ஆஸ்திரேலிய நாட்டவரான வர்த்தகரான பிரையன் ஷெடிக் என்பவரை என்பவர் சொந்தமான கிட்டத்தட்ட 20 மில்லியன் ரூபாவுக்கும் ரூபா பெறுமதி கொண்ட விடயங்களை அவர் விற்பனை செய்தனூடாக 21 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக நிதியை மோசடியாக பயன்படுத்தியமை நம்பிக்கையை வீழ்ந்த தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நேற்று தினம் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றில் உதய கமன்பிள்ள சார்பாக முன்வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான விவகாரம், இந்த வர்த்தக நடவடிக்கையின் போது எனக்கும் ஆஸ்திரேலிய பிரஜைக்கு வகையில் ஒரு வாய்த்தர்க்கம் அது கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. இந்த கருத்து முரண்பாட்டை என்னோடு ஏற்கனவே அரசியல் ரீதியான ஒரு கருத்து முரண்பாடு இருந்த பாட்டு சபை அளவுக்கு பயன்படுத்திக் கொண்டு இதனை போலியான குற்றச்சாட்டாக தன் மீது சுமத்தியிருப்பதாக உதய கவர்மெண்ட் தரப்பு நேற்று தினம் நீதிமன்றத்தில் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். எனவே அவருடைய இந்த 21 மில்லியன் ரூபாவை மோசடியாக பயன்படுத்தியும் நம்பிக்கையை வீணடித்தமையாகிய குற்றங்களுக்காக விரும்பது வழக்கு தொடர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கு விசாரணை இன்னும் ஒரு தினத்துக்கு ஒத்திவைக்கப்பட்ட விவகாரங்களும் பிரதானமான செய்தியாக இருப்பதற்கான உதய கவர்மெண்ட் மீதான இந்த வழக்கும் தொடர்ந்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வருகிறதாக அந்த செய்தி இன்றைய அருண பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய திவைன பத்திரிகையிலிருந்து திவைன பத்திரிகையுடைய முதல் பக்க செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. பிரித்தானிய புகுனுவட்ட கிய ஹேட்டி சொயான்ன யோசித்த சிஐடி கெந்தவா என்பதாக இந்த இன்றைய தினம் திவைன பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். பிரித்தானிய அரசு கடற்படையில் பயிற்சிகளை பெறுவதற்காக அங்கு யோச ராஜபக்சே சென்ற விதத்தை கண்டுபிடித்து அது எந்த விதத்தில் அவர் சென்ற அந்த விடயத்தை அடையாளம் கண்டு அது தொடர்பான விடயங்கள் குறித்து விசாரணை செய்வதற்காக எதிர்வரும் 16ஆம் தேதி லஞ்சோல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு ஆஜராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய 2வது மகனான யோச ராஜபக்சவுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் கடந்த அவருடைய தந்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் பிரித்தானிய அரச கடற்படைக்கு சென்று அவர் பயிற்சிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். எனவே அந்த பயிற்சிகளை பெற்றுக்கொண்ட தருணத்தில் அந்த பயிற்சிகளுக்காக அவர் எப்படி சென்றார் என தொடர்பான விடயங்களை விசாரிப்பதற்காகத்தான் 16ஆம் தேதி அவருக்கு லஞ்சோல் விசாரணை ஆணைக்குழு ஆஜராகுமாறு அழைப்பு விடுத்திருப்பதாக அந்த செய்தியும் இன்று தினம் திவைன பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி இன்று தினம் தினகரன் பத்திரிகை உட்பக்க செய்தியாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச தொடர்பாக சுற்றுலா அபிவிருத்தி நிதியை தவறாக பயன்படுத்திய வழக்கும் பெசில் ராஜபக்ச உடனடியாக கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிட்டிருக்கின்றது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி சபையின் 7.8 மில்லியன் நிதியை 2014ஆம் ஆண்டில் தவறாக பயன்படுத்தி 17,000 டிஷர்ட்களை அச்சிட்டு தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசன் நேற்று முன்தினம் உத்தரவிட்டார். குற்றவாளி திணைக்களம் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னரே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். வழக்குடன் தொடர்புடைய சந்தேகம் பெசில் ராஜபக்ச 2024ஆம் ஆண்டு முதல் வெளிநாட்டில் தங்கியிருப்பதாக சிஐடி நீதிமன்றத்துக்கு அறிவித்ததை அடுத்தும் அவருக்கு எதிராக சர்வதேச அறிவிப்பு பிறப்பிப்பதற்கு முறையான சத்தியபிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுமாறும் நீதவான் நேற்று முன்தினம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து நேற்று தினம் லஞ்சோழர் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்த ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் குமரன் பத்மநாதனின் தொன்கணக்கான தங்கம் குறித்த விவரத்தை அறியேன், லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்ட பொன்சேகா தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். விடுதலை புலிகள் அமைப்பின் குமரன் பத்மநாதனை கைது செய்த பின்னர் அன்றைய அரசாங்கமும் பாதுகாப்பு பிரிவினரும் பொறுப்பேற்றுக் கொண்டதாக கூறப்படும் தொன்கணக்கிலான தங்கம் மற்றும் பொருட்கள் பற்றிய விவரங்களை நான் அறிய மாட்டேன் என ஃபீல்ட் மார்ஷல் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பின் சர்வதேச பொறுப்பாளர் குமரன் பத்மநாதன் கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து பொறுப்பேற்கப்பட்டதாக கூறப்படும் பெருந்தொகையான தங்கம் மற்றும் சொத்துக்கள் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக நேற்று 11ஆம் தேதி அவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டார். சாட்சியம் அளித்த பின்னர் ஊடகங்களில் கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் குமரன் பத்மநாதன் கைது செய்யப்படும் போது நான் ராணுவ தளபதியாக இருக்கவில்லை, மாறாக முப்படைகளின் தலைமை அதிகாரியாகவே கடமையாற்றினேன்.
எனவே அவரிடமிருந்து அன்றைய அரசாங்கமும் பாதுகாப்பு பிரிவினரும் பொறுப்பேற்றுக் கொண்டதாக கூறப்படும். தொன் கணக்கிலான தங்கம் மற்றும் பொருட்கள் பற்றிய விவரங்களை நான் அறிய மாட்டேன். நான் முப்படைகளின் தலைமை அதிகாரியாக இருந்து அதே வருடம் நவம்பர் மாதம் 12 தேதி விலகியதாக கூறியமை, ஆனால் அந்த தகவலையே ஆணைக்குழுவிடம் வாக்குமூலமாக அளித்துள்ளேன். நான் பதவியில் இருக்கும் போதும் குமரன் பத்மநாதன் எனக்கு எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் இருக்கவில்லை என்பதாகவும் சரத் பொன்சேகா அவர்கள் இந்த வாக்குமூலம் தொடர்பான ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது இந்த தகவலை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மற்றும் ஒரு தகவல், இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் இருந்து செம்மணி புதைக்குழியில் 9 எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்வு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. செம்மணி மனித புதைக்குழியில் நேற்று 9 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதோடு புதிதாக 2 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன. எனவே இவ்வாறு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனித எலும்புக்கூடு தொடர்பான விரிவான விசாரணைகளும் இப்போது இடம்பெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள மனித எலும்புக்கூடு தொகுதிகள் 1 சிறுவருடையது என்னும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்திருக்கின்றார். செம்மணி மனித புதைக்குழியின் 3 கட்டத்தின் 22 நாள் அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்ற நிலையில் அதன் பின்னர் உடங்களை கருத்துக்களை முன்வைக்கும் போது சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா இதனை தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த இதுவரையில் மொத்தமாக 341 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு மேலும் 327 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மனித எலும்பு குவியலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் நேற்று தினம் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைத்த போதும் தெரிவித்த தகவலும் முக்கியமாக இருப்பதை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, பாடகர் சங்கீர்ஷனுக்கு பிணை வழங்க மறுப்பு, வழக்கு 23 தேதிக்கு ஒத்திவைப்பு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கும் பாடகர் சங்கீர்ஷனை பிணையில் விடுவிக்க கோரி அவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் இவ்வாறு நிராகரிக்கப்பட்டிருப்பதாக முன்னிலை எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனவே அச்சமயம் அரசரப்பில் நீதிமன்றில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருப்பவர்களை கொழும்பு மேன்முறை நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துதான் பிணை பெற முடியும் என வாதாடியமையுடன் அது தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் 2 தீர்ப்புகள் இருக்கின்றன என்றும் தெரிவித்தால், ஆயினும் பிந்திய சட்டத்திருத்தத்துக்கு அமைய விதிவிலக்கான சமயங்களில் மேல் நீதிமன்றத்திலும் அதன் பிணை அனுமதியை பெற்றுக் கொள்ள முடியும் என்று சங்கீசனின் சட்டத்தரணி கேசவன் சயந்தன் வாதிட்டால், இந்த பிணை கோரும் மனு நேற்று யாழ் மேல் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் பிணைக்கு விண்ணப்பித்த சட்டத்தரணி கேசவன் சயந்தன் பின்வரும் விடயங்களை மன்றுக்கு சுட்டிக்காட்டியிருந்தார். தவறான விடயத்துக்காக தவறான முறையில் சங்கீசனை கைது செய்யப்பட்டு விளக்கமனில் வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டு நீதி பிறழ்வு இடம்பெற்றிருக்கிறது. சங்கீசனின் மூல வாக்குமூலம் தொடர்பாக பி அறிக்கையில் உள்ள தவறுகள் காரணமாக அவரின் விளக்கமனில் முற்றிலும் தவறானது. அதனால் அவர் விளக்கமனில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரும் நீதி பிறழ்வு எடுக்கிறது. இந்த மன்றில் போலீசார் தரப்பில் முன்னிலையாக வேண்டிய அவரும் சட்டமாதிபரின் பிரதிநிதியுமான அரசு சட்டத்தரணி நேரில் பிரசன்னமாக இருக்கின்ற காரணத்தினால் நீதிமன்ற கட்டளை சேவகர் ஊடாக உடனடியாக சட்டமாதிபருக்கும் போலீஸ் மாதிபருக்கும் அறிவித்தலை அனுப்பி வழக்கு விசாரணை இன்றைய தினமே நடத்த வேண்டும் என்றும் கோரினார். இந்த இருதரப்பு வாதங்களை செவிமடுத்த நீதிபதி வழக்கு எதிர்வரும் 23 தேதிக்கு ஒத்திவைத்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்திகளாக இன்றைய பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து மற்றும் ஒரு தகவல், இன்றைய தினகரன் பத்திரிகையிலிருந்து, தித்வா சூறாவளி விசாரணை குழுவின் செயற்பாட்டு காலம் நீடிப்பும் சபையில் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. தித்வா சூறாவளியை எதிர்கொள்வதில் உரிய முன்னாயத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் பணிக்காலம் நீடிக்கப்பட்டிருப்பதாக ஆளும் கட்சியின் பிரதமர் கூட அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். சூறாவளி பாதிப்புகள் தொடர்பில் எழுந்த விமர்சனங்கள் அரசாங்கத்தினால் இந்த விசேட விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டது. இவ்விடயம் தொடர்பாக விரிவான மற்றும் துல்லியமான தரவுகளை சேகரித்து முழுமையான அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் போதாமையினால் இக்குழுவின் செயற்பாட்டு காலம் நீடிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் நேற்று இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்து, நாட்டில் டெங்கு தொற்றின் தீவிரம் இப்போது மேலும் அதிகரித்திருக்கிறதுனால் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. காரணமாக மேலும் 5 நாட்களுக்கு டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை நீடிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டுகிறது. ஸ்ரீலங்கா ஆன் பிரிங் ஆஃப் டெங்கு எபிடமிக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இலங்கை மிகப்பெரிய டெங்கு அபாய இருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு அதனை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணலாம். அதே போல் இன்றைய அருண பத்திரிகையிலும் அதுபான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. டெங்கு ரோகின் பன்சியாக் தினபதா ஹமுவை மரண வெடிவுமே அவதானம் குத்து என்பதாக இன்றைய தினம்
அதுரபான செய்தியும் இன்றைய அருண பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய லங்காதி பத்திரிகையிலும் இந்த டெங்கு தொடர்பான செய்தி முக்கிய முதற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். மக்கள் இது குறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ரோஹின் கணன ஸ்ரீஜியின் இகலட்டன் ராட்டம டெங்கு வசங்கத்த அவதானமக்க என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே நாட்டில் டெங்கு நோய் தொற்று எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இப்போது நாளாந்தம் 500 அதிகமானோர் டெங்கு தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டு வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கிறது. அந்த வகையில் இது மிகப்பெரிய ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்திருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே தினந்தோறும் இப்போது டெங்கு நோய் எண்ணிக்கை அதிகரிப்பானது 150 வீதத்தையும் தாண்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறு நாளாந்தம் டெங்கு நோயாளர் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க வைத்தியசாலைகளின் கொள்ளளவு நிரம்பி வழி அது பாரிய சுகாதார பிரச்சனையை தோற்றுவிக்கும். அதன் காரணமாக டெங்கு தொடர்பான விடயத்தில் மக்களும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அதே போல டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த வகையில் இந்த வருடம் இதுவரையான 5 11 நாட்களில் 39,110 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கடந்த வருடம் இதே காலப்பகுதி வரை வெறும் 10,000 டெங்கு நோயாளிகள் மாத்திரம் அடையாளம் காணப்பட இந்த வருடம் அந்த எண்ணிக்கை கடந்த ஜனவரி முதல் நேற்றைய தினம் வரையான காலப்பகுதி வரை 39,110 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதன் காரணமாக இந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்பதாக அறிவித்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் கடந்த 8-9-10 தேதிகளில் நாட்டின் 14 மாவட்டங்கள் ஒழுங்கும் வகையிலான டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எனவே இந்த தீவிரத்தை கவனத்தில் கொண்டு இப்போது எதிர்வரும் 15 தேதி முதல் 20 தேதி வரை மீண்டும் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே டெங்கியின் தாக்கம் இந்த பருவ பயிற்சி மழையினுடைய தாக்கம் காரணமாக டெங்கின் பெருக்கம் நுழமுகளின் பெருக்கம் அதிகரித்து வருகிறது. டெங்கு மாத்திரமல்ல நுழமுகள் பரவுகின்ற ஏனைய சிக்கன்குனியா அதே போல ஏனைய நோய்களும் அதிக அளவில் பரவ வாய்ப்பிருப்பது காரணத்தினால் உங்கள் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்கின்ற விடயத்தில் மக்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பது விடயத்தை சுட்டிக்காட்டுகிறது. நோயாளர்கள் எண்ணிக்கை தொடர்ந்தும் நாளாந்தம் 126 என்ற அளவில் அதிகரித்து வருவதனால் இதுகுறித்து மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதும் அந்த செய்தியாக இருப்பதை காணலாம். அடுத்து எல்நினோ வானிலை தொடர்பான விடயங்களை மையப்படுத்தியும் பல்வேறு தகவல்கள் கருத்துக்கள் இந்த பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று தினம் பத்திரிகைகள் மாத்திரமான செய்திகள் இவ்வாறு இருக்கிறது. எல்நினோ மட்டுக்கரான ஆண்டு வெற்ற புல்வா என்பதாக இன்று தினம் லங்காதே பத்திரிகை தலைப்பிட அதே செய்தி இன்றைய தினம் திவைன பத்திரிகையிலும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். நிசி சரசமுகட்ட வெடக்கரன் எல்நினோ தத்துவேட்ட முகனதெமு ஜனபதிக நிலதாரின்ற உபதேசம் என்பதாக இன்றைய திவைன பத்திரிகையில மாத்திரமான செய்தி முதற் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதுகுறித்தும் பார்க்கலாம். ஜனாதிபதி தலைமையில் தற்போது நாட்டில் எதிர்வரும் மாதம் முதல் ஆரம்பமாக போகின்ற எல்நிலை தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்தான் இந்த கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. அந்த அடிப்படையில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எல்நினோ காலநிலை நிலைமையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அதனை எதிர்கொள்வதற்காக நிறுவனங்கள் கொண்டுள்ள திட்டங்கள் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயக்க தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. வளிமண்டலுடைய திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம், மத்திய சுற்றுலா அதிகார சபை, மகாவலி அதிகார சபை, அனர்த்த முகாமைத்து நிலையம், மின்சார உற்பத்தி லங்கா தனியார் நிறுவனம் மற்றும் தேசிய கட்டமைப்பு செயற்பாடு தனியார் நிறுவனம் உள்ளிட்ட தொடர்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றார்கள். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எல்நினோ நிலைமையானது நாட்டின் உணவு பாதுகாப்பு, குடிநீர் மற்றும் வலிசக்தி ஆகிய துறைகளில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அந்த துறைகளை முகாமைத்துவம் செய்வதற்கு எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டன. இதன் கீழ் தற்போதுள்ள நீர்த்தேக்கங்களின் நீர் கொள்ளளவை விவசாயம், குடிநீர் மற்றும் வலிசை துறையில் ஏற்படக்கூடிய அழுத்தங்களை முகாமைத்துவம் செய்யும் வகையில் பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. இந்த முறை ஏற்படும் எல்நினோ நிலைமையானது 2016 முதல் 2017 ஆண்டுகளில் ஏற்படும் நிலைமைக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கக்கூடும் என இங்கு சுட்டிக்காட்டிய அதிகாரிகள் அதற்கேற்ப விசேடமாக நீர் முகாமைத்துவ திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்கள். இதன் கீழ் 2026 ஆண்டின் சிறுபோக விவசாய நடவடிக்கைகளை சுமார் 1.5 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கு மத்தியில் ஏதுவரும் சில மாதங்களில் தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதி செய்தல், விவசாய நடவடிக்கைகளை மற்றும் உணவு பாதுகாப்பை பேணுதல் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டதோடு மின் உற்பத்தி மற்றும் எதிர்வரும் சிறுபோகத்துக்கு தேவையான நீரை வழங்குதல், குடிநீர் பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகியவற்றுக்கான தேவையான திட்டங்களை தயாரித்து சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு
ஆலோசனை வழங்கியிருக்கிறார். டித்வா சூறாவளி மற்றும் மத்திய கிழக்கு யுத்த சூழ்நிலைக்கு மத்தியில் ஏற்பட்ட சவால்கள் எதிர்கொண்டதை போன்றே வெளிப்புற சவாலான இந்த உலகளாவிய நிலைமையும் முகாமித்துவம் செய்ய முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, முறையான திட்டங்கள் மற்றும் செயற்பாடுகள் மூலம் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதேபோல மற்றொரு செய்தி, இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்தை உத்தியோகபூர்வமாக நிறுவுவதற்கு விரைவில் சட்டமூலம், பாராளுமன்றத்தின் அனுமதி ஒரு சதத்தையேனும் பெற முடியாது, திரைசேரியின் பிரதி செயலாளரின் கணக்கிற்கான பெயரே ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்தை உத்தியோகபூர்வமாக நிதியமாக மாற்றும் சட்டமூலம் விரைவில் பாராளுமன்றம் சமர்ப்பிக்கப்படும் என சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதுவரைக்கும் நிதியம் திரைசேரியின் பிரதி செயலாளரின் கணக்குக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு பெயர் மாத்திரமாக உள்ளதாக குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் நேற்று விசேட கூட்டொன்றை முன்வைத்து உரையாற்றிய அமைச்சர், இந்நிறுவனம் குறித்து எதிர்க்கட்சியினரால் முன்னெடுக்கப்படும் போலி விமர்சனங்களுக்கு தக்க பதிலளித்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்தில் இதுகுறித்து உரையாற்றிய அமைச்சர் ரத்நாயக்க, ரீபில்டிங் ஸ்ரீலங்கா எனும் பெயரில் நிதியம் ஒன்று கிடையாது, எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்நிதியம் தொடர்பில் பொதுமக்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கிறார்கள், ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியம் என்பது திரைசேரியின் பிரதி செயலாளரின் கணக்குக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு பெயர் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே வேறு மாத்திரமே இந்த கணக்குக்கு வழங்கப்படும் அனைத்து பணமும் அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த நிதியிலேயே வைப்பிடப்படுகிறது. இந்நிதியத்தை உத்தியோகபூர்வமாக நிறுவுவதற்கான சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் குறித்த சட்டமூலம் தற்போது சட்டவரைஞர் அதிக அங்கீகாரத்துக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த நிதியத்திற்கு வழங்கும் பங்களிப்புகளை தடுக்கும் நோக்கிலேயே எதிர்க்கட்சியினர் சிலர் இதுகுறித்து சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்து வருகிறார்கள். இந்த நிதியத்திற்கு கிடைக்கும் பணம் திரைசேரியின் பிரதி செயலாளர் கணக்கில் வைப்படப்படுகின்றன. இதனால் பாராளுமன்றத்தின் அனுமதியின்றி அதிலிருந்து ஒரு சதத்தை கூட எவரும் செலவிட முடியாது என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவர்கள் நேற்று தினம் சுட்டிக்காட்டிய விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இடம் எடுத்திருப்பது காணலாம். மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சு.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்இன் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகை வழியாக இருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சர்வதேச செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய திவைன மற்றும் லங்காதீபதினுடைய பிரதான செய்திகளாக இடம்பெறுகின்றன. தெபெத்தமை அலி அவிலை ஈரானிய ஹோமோஸ் வசாய் ஈரானிய இந்திர நமக்கட்ட எல்லவோ அமெரிக்கானு குவன் பிரகாரவளின் இந்தியானு துணக் மருட்ட லோக தெல் மில நகி என்பதாக இன்றைய தினம் திவைன பத்திரிகை தலைப்பெற்றுவதை காலம். எனவே ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையிலான மோதல் மீண்டும் உக்கிரமடைந்திருக்கிறது. எனவே ஈரான் ஹோமோஸ் ஜலசந்தியை மூடியிருக்கிறது. ஈரானினுடைய எரிபொருள் கப்பல் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அமெரிக்க தாக்குதலில் இந்தியர்கள் மூவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அதே போல உலக சந்தையில் எரிபொருள் விலை மேலும் அதிகரித்திருப்பதாகவும் இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பிடுகிறது. அதேபோல் லங்கா தீபத்திற்கு தொடர்பான செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. அமெரிக்காவை ஈரானிய அலி அவிலை ஹோமுஸ் வசாய் லோக விளந்தபுலே தெல்மிலத் நகி என்பதாக இன்றைய லங்கா தீபத்திரிகளும் தொடர்பான செய்தி முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். அந்த அடிப்படையில் அமெரிக்க ராணுவம் ஈரானுக்கு எதிராக மற்றொரு சுற்று தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. ஈரான் மீதான மிக சமீபத்திய அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக ஹோமோஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டு விட்டதாக அந்நாட்டின் சிரேஷ்ட ராணுவ

F-16 மற்றும் F-35 உள்ளிட்ட அமெரிக்க போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்த ஜோர்தானின் அல் அக்சர் விமான நிலையத்தை நோக்கி 12 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் இதில் பல விமானங்கள் அழிக்கப்பட்டதாகவும் அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி குவைத்தில் உள்ள 2 விமான தளங்களும் பஹ்ரைனில் உள்ள 1 விமான தளமும் அமெரிக்காவின் 5வது கடற்படையின் தளமும் தாக்கப்பட்டதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவித்திருக்கிறது. இரவோடு இரவாக பல அலைகளாக தெஹ்ரான் மீது அமெரிக்கா நடத்திய முந்தைய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் கடுமையான உலகளாவிய விளைவுகளோடு ஒரு பரந்த பிராந்திய மோதலை தூண்டும் அபாயம் இருப்பதாக யமனில் உள்ள ஹவுத்தி தலைமை வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இப்போது இந்த மத்திய கிழக்கு மோதல் காரணமாக எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிக்கின்ற சூழல் உருவாகியிருக்கிறது. எனவே இந்த ஹோமஸ் ஜலசந்தி ஊடாக பயணித்த ஈரானிய கப்பல் ஒன்றை அமெரிக்க விமானங்கள் தாக்கி அழைத்திருக்கின்றன. எனவே இந்த தாக்குதலின் போது இந்தியர்கள் மூவர் கொல்லப்பட்டிருப்பதான செய்தியும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இந்நிலையில்தான் இப்போது அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது ஈரான் கடுமையான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. இந்த தாக்குதல்கள் இன்னும் நீடிக்கின்ற பட்சத்தில் அது உலகளாவிய பாரிய எரிபொருள் மற்றும் விநியோக கட்டமைப்பினுடைய பிரச்சனையை தோற்றுவிக்கப் போகிறது. ஏற்கனவே உலகளாவிய யுத்தம் காரணமாக எரிபொருள் விலை பன்மடங்காக அதிகரித்து பல நாடுகள் பொருளாதார ரீதியில் பல பிரச்சனை எதிர்கொண்டு வருகின்றன. எரிபொருள் விநியோகத்தில் பாரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இப்போது மீண்டும் இந்த தாக்குதல்கள் இரு நாடுகளும் ஆரம்பிக்க இது மிகப்பெரிய விளைவு ஏற்படுத்தும் என்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் ஈரான் மீது இன்றிரவு கடும் தாக்குதல் நடத்தப்படும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதிரடி அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. ஈரான் மீது இன்றிரவும் மிகவும் கடும் தாக்குதல் நடத்த உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று வியாழக்கிழமை அதிரடியாக அறிவிப்பு செய்திருக்கிறார். ஈரானிய எண்ணெய் மற்றும் எரிவாயு சந்தைகள் இருந்தும் ஈரானின் கடலுக்கு அப்பாலான பிரதான எண்ணெய் நிலையம் அமைந்துள்ள காக் தீவு வரையான கட்டுப்பாட்டை முழுமையாக கைப்பற்றப் போவதாக அவர் சூளுரை விடுத்திருப்பதாகவும் ஈரானிய தலைவர் தனக்கு நேரடி தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி தமது நாட்டின் மீதான அமெரிக்காவின் தொடர் குண்டுவீச்சை நிறுத்துவதற்கு தன்னை கேட்டுக்கொண்டதாக அவர் முதல் நாள் புதன்கிழமை இரவு தெரிவித்த நிலையில் மேற்படி அறிவிப்பை இப்போது செய்திருப்பதான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காலவினை அமெரிக்கா தொடர்ச்சியாக தாக்குதலை மேற்கொள்ளப் போகிறது. எனவே இது இன்னும் ஒரு கட்ட யுத்த மோதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இதன் காரணமாக உலகளவில் பொருளாதார ரீதியில் பாரிய பிரச்சனை உருவாக்கின வாய்ப்புகளும் இருப்பதாக அந்த செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன. தகவலோடு இன்றைய

0: வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை
1: மெல்டால்
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
3: ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக்ஸ் எண்டிக்ரோசிவ்.
5: நேர்கள் அனைவருக்கும் உச்சமான காலை பொழுது வணக்கம். நேர்கள் இப்போது முதல் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான ஏராளமான தகவல்கள், அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான தலைப்பும் காத்துக்கிட்டு இருக்கு. சோ இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையிலேயே வணக்கம் வசந்தம் கேட்க ரெடி ஆகிருங்க. 102.6 102.8 நூடாக வருகிறது உங்களுக்காக வசந்தம் எஃப்எம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ், நன்றி ஆனந்தி. சரி, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவதாக நிகழ்ச்சியில நேற்றைய தினம் சீட்டுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அத கோட்டிபதி 3015வது அத கோட்டிபதி சீட்டில் பின் முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ, வெற்றி இலக்கங்கள் 9 38 44 52. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து கியூ, வெற்றி இலக்கங்கள் 9 38 44 52. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 73,14,920 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,89,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டம் 4,901வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக துலா ராசி தெரிவாகி உள்ளது. வெற்றி இலக்கங்கள் 1 2 53 56. மீண்டும் அந்த முடிவுகள், ராசி துலாம், வெற்றி இலக்கங்கள் 1 2 53 56. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசொன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,27,07,495 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 30 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர் பால் 3,189வது சீட்டில் போறதுக்கான முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 25 41 64 77. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 25 41 64 77. 25 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டில் பின் வெற்றி முடிவுகள் 6 2 0 1 4. மீண்டும் அந்த முடிவுகள் 6 2 0 1 4. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,52,240 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 13,35,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 5,350வது சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 9 21 23 29. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 9 21 23 29. 50 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டில் பின் வெற்றி இலக்கங்கள் 4 5 7 8 0. மீண்டும் அந்த முடிவுகள் 4 5 7 8 0. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 80,20,600 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,46,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பத 923வது சீட்டில் போறதுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 2 9 1 1 2 5. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 2 9 1 1 2 5. நேற்றைய தினம் மொத்தமாக 39,17,160 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,11,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஜய சம்பத, நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 397வது ஜய சம்பத சீட்டில் முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 1 1 2 5. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 1 1 2 5. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசீர்கள் 26 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 59,82,920 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட சசிரி இல்லத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1019வது சசிரி இல்லத்திற்கான சீட்டிலப்பு முடிவுகள் வெற்றி இலக்கங்கள் 5, 16, 40. மீண்டும் வந்த முடிவுகள் 5, 16, 40. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசீல்கள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 43,26,080 ரூபாய் பரிசீல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட கப்பூர்கலத்திற்கான வெற்றி முடிவுகள் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,365வது கப்பூர்கலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கம் 35 வெற்றி இலக்கங்கள் 5, 28, 34, 55. மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கம் 35 வெற்றி இலக்கங்கள் 5, 28, 34, 55. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 ரூபாய் பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,50,99,240 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 29,02,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லுத்தர் சபையின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட சுபதவசாக் 331வது சுபதவசாக்கின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக கன்னி ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 51, 59, 65. மீண்டும் அந்த முடிவுகள், ராசி கன்னி வெற்றி இலக்கங்கள் 51, 59, 65. நேற்றைய தினம் சூப்பர் இலக்கங்களாக 2, 9, 6, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் அந்த எண்கள் 2, 9, 6, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,92,020 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட கோவிசெத்த, நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 4,457வது கோவிசெத்த சீட்டிலுப்பின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 30, 41, 46, 55. மீண்டும் அந்த முடிவுகள், நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட கோவிசெத்தவின் வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 30, 41, 46, 55. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 89,93,400 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,67,79,034 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட மாஜன சம்பத, 6,215வது சீட்டில் வாரத்துக்கான மாஜன சம்பத்தவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 5, 2, 3, 3, 5, 5. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 5, 2, 3, 3, 5, 5. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 ரூபாய் பரிசல்கள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,41,68,120 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 24,31,352 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. மணிக்கும் 2,40,31,352 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தன நிதானே, நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,245வது சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 56, 78. மீண்டும் வந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 45, 52, 56, 78. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 55,44,720 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,23,30,607 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட மெகா பவர், நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,563வது மெகா பவர் சீட்டிலுக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி சூப்பர் இலக்கம் 6, வெற்றி இலக்கங்கள் 3, 24, 55, 77. மீண்டும் வந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து கியூ சூப்பர் இலக்கம் 6, வெற்றி இலக்கங்கள் 3, 24, 55, 77. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,04,200 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 29,11,186 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஹந்தான் லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,524வது சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக சிம்ம ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 12, 12, 21, 42, 54. மீண்டும் அந்த முடிவுகள், ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்கள் 12, 21, 42, 54.
நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,61,200 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,96,839 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அத சம்பத்தை, நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 790வது சீட்டில் போறதுக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 3, 3, 5, 5. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 3, 3, 5, 5. நேற்றைய தினம் மொத்தமாக 45,24,960 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஜய சம்பத, மணிக்கும் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஜயலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 483வது ஜயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஒய், வெற்றி இலக்கங்கள் 2, 5, 2, 9. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஒய், வெற்றி இலக்கங்கள் 2, 5, 2, 9. நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய் பரிசல்கள் 39 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 71,38,120 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஜூன் மாதம் 12 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 5:52 மணி முதல் 7:22 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 2:22 மணி முதல் 4:22 மணி வரை. ராகு காலம் காலை 10:22 மணி முதல்

0: செலவு விருச்சிகம் சிக்கல் தனுசு கழிப்பு மகரம் தாமதம் கும்பம் கவலை மீனம் அசதி மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் பெருமை ரிஷபம் சுபம் மிதுனம் வரவு கடகம் நிறைவு சிம்மம் வெற்றி கன்னி மேன்மை துலாம் செலவு விருச்சிகம் சிக்கல் தனுசு கழிப்பு மகரம் தாமதம் கும்பம் கவலை மீனம் அசதி இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: வணக்கம். வசந்தம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம். இன்னைக்கு உங்களுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான தகவல்கள், அது மட்டும் இல்லாம தலைப்பும் இருக்கு. சோ தொடர்ந்தும் கேளுங்க. வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சி. நேரம் இப்போ சரியாக 8 மணி.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். காற்றலை முதல்வன் வசந்தம் எஃப்எம்இல் வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று இருக்கு, அதை ஞாபகப்படுத்திட்டே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிகழ்ச்சிக்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய வானிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மேல் சபர்கமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கு. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சுமார் 75 மேற்பட்ட மில்லி லீட்டர் அதிக அளவிலான மழை வந்து பெய்யக்கூடும் அப்படிங்கிற சாத்தியக்கூறு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அம்மந்தோட்டை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் சில தடவைகள் மழை பெய்யக்கூடியதுடன் உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னரான சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், அம்மந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. ஏனைய பகுதியில் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 வரை கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஓரளவு பலத்த காற்று இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தியிருக்காங்க. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வலியுறுத்தி இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றினவும் வந்து பார்த்தீங்கன்னா கொழும்பு மற்றும் இலங்கையின் பல பிரதேசங்களில் பாரிய அளவிலான மழை அப்படின்னு சொல்லலாம். இரவு நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொழும்பின் முக்கியமான பாதைகள் எல்லாமே நீரில் மூழ்கி இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. பயணம் போக்குவரத்துக்கான சிக்கல்களும் ஏற்பட்டிருந்து நேற்று நள்ளிரவு இந்த சம்பவம் நடந்திருந்தது. இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. நிலவு மழையுடனான வானிலை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி நுவரெலியா, கண்டி, ரத்னபுரி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கே 1ம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்திருக்காங்க. சரியா, இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, நுவரெலியா மாவட்டத்தில் அம்பகம்போ பிரதேச செயல பிரிவுக்கு உட்பட்டு பிரிவுக்கும், கண்டி மாவட்டத்தில் தொழுவ தேசிய பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்டு மண் சரிவு அபாய எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. இதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ரத்னபுரி மாவட்டத்தில் பல்மடுல்ல, அயகாம, ரத்னபுரி, கெட்டவெல, கலாவாக்கு மற்றும் நிவித்திகலம் போன்ற பிரதேச சபைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. களுத்துறை மாவட்டத்தின் பல பிரதேசங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை வந்து விடுத்திருக்கிறாங்க. இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னும் ஒரு தகவல் இருக்குது. மின்னல் தாக்கத்துக்குள்ளான ஸ்ரீலங்கன் வானூர்தி, சரியா, கட்டுநாயகத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நோக்கி புறப்பட இருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான UL-606 வானூர்தி வந்து மின்னல் தாக்கத்துக்குள்ளானால் மீண்டும் கட்டுநாயக்க வானூர்தி நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக வந்து தகவல் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய தினம் வானிலை கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் போல இருக்குது. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பயணங்களை மேற்கொள்ளும் போது ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் செல்லும் போதும், அவசரமாக தேவை கருதி வெளியில் செல்லும் போதும் சரி, இல்லை வீடுகளில் இருக்கும் போதும் சரி, ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க. நேற்றைய தினம் நேற்றிரவும் பாரிய அளவிலான மின்னல் தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு மற்றும் கொழும்பை அண்மித்த பகுதிகளிலும், நாட்டில் பல பகுதிகளிலும் நிலவப்பட்டமை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காணக்கூடியதாக இருந்துச்சு கண்முன்னே. இதெல்லாம் நேற்று நள்ளிரவு நடந்த சம்பவங்கள். பாதி பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, காரணம் எல்லாரும் தூக்கத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ தூங்கி எழுப்பிட்டீங்க தானே, ரொம்ப தெளிவாக இருந்துக்கோங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளுக்கான தலைப்பையும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி விட்டு செல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ தலைப்பு இதுதான் இன்றைய தினம் கேட்குறோம். இந்த உலகம் மாறும்போது உலக வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் ஒரு சில விஷயங்களை மாற்றி மறந்து மறுத்து ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் சில நேரம் இந்த வாழ்க்கை வேகம் வேகமாக ஓடும்போது பின்பற்றி கொண்டு வந்த பாரம்பரியமான அல்லது நமது மரபுகளை காக்கும் சில விஷயங்களை நம்ம வந்து மறந்து போயிருப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை பண்ணுவதற்கான சூழல் நமக்கு வந்து ஏற்பட்டிருக்காது. ஸோ அப்படி நீங்கள் மாறி மறந்து போன நம்மளோட பாரம்பரியமான நடைமுறைகள் என்னென்ன, அதை நம்ம திரும்ப ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? ரொம்ப காலம் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இப்படி ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ அதை நம்ம விட்டுட்டோம், எல்லாம் மறந்துட்டோம், அடுத்த சந்ததியினருக்கு இது ஏன் பண்ணோம் அப்படிங்கிறதையும் சொல்லி இதை வந்து கடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நோக்கம் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி என்ன இருக்குது உங்களுக்கு, இல்லை எதை நீங்கள் மறந்து போனீங்க, இதை திரும்ப கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயத்தையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 011-2-775 011-2-775 111-2-775 111-2-775 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கத்துக்கு அல்லது ஃபேஸ்புக் பக்கம் வந்தீங்க
அப்படின்னு சொன்னா அங்கும் வணக்கம் வசந்ததுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் வந்து நீங்க தெரிவிக்கலாம். சரி, இப்படி இருக்கும்போது நீங்க மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லாரும் இந்த காலகட்டங்களில் பயணங்களை மேற்கொள்வதற்கு ஒரு இலகுவான வாகனம் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது உண்மைதானே. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கான ஒரு வாகனம் வேணும், நம் குடும்பத்திற்கான ஒரு வாகனம் வேணும் அப்படின்னு சொன்னால், டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனியிடமிருந்து வரும் பஜாஜ் த்ரீவீல்களை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 236 சிசி என்ஜினை கொண்ட த்ரீவீல்கள் உங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் ஈசி ரிவர்ஸ் கியர் மற்றும் ஏராளமான ஆப்ஷன்ஸ், நல்ல மைலேஜ் தரக்கூடிய த்ரீவீலாகவும் இது இருக்கு. ஸோ இன்னைக்கே போங்க, உடனே வாங்குங்க பஜாஜ் த்ரீவீலர். ஜனதா ஸ்டீல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்றோம்.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
1: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.
3: Best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏராளமான தகவல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏராளமான செய்திகளும் உங்களுக்காக தருவதற்காக காத்திருக்கு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு கலகங்கையின் கிளையாறான குடாவோயாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் மட்டம் தற்போது எச்சரிக்கும் அளவுக்கு அல்லது எச்சரிக்கை மட்டத்திற்கு வந்து உயர்ந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் வந்து அறிவிச்சிருக்காங்க. நேற்றைய தினம் பெய்த கடும் மழையின் காரணமாக தான் இந்த ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பகுதிகளை அண்மித்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கவனமாகவும் எச்சரிக்காகவும் இருங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குதே அப்படின்னு நம்ம கவலைப்படும் போது சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு விடயம் கூட நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். துருக்கி எல்லைக்குள் திடீரென பாய்ந்த இலங்கையின் ஒரு பொருள் இருக்கு. கடந்த 2025 ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு இலங்கை ஏற்றுமதி செய்த தேயிலையின் அளவு 3.3% வளர்ச்சி என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன்படி கடந்த ஆண்டு அப்படின்னா 2024 17.7 மில்லியன் கிலோகிராம் ஏற்றுமதி செய்யப்பட்ட தேயிலையின் அளவானது கடந்த ஆண்டு 2025 வந்து 18.32 மில்லியன் கிலோகிராமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலங்கையின் தரம் மற்றும் தனித்துவமான தேயிலையில் இருக்கும் வலுவான தேயிலையினால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்வரும் காலங்களில் ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு தேயிலை ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிக்கும் என ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கான இலங்கை தூதுவர் வந்து பார்த்தீங்கன்னா அருஷா குரே வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபி சர்வதேச சந்தையில் சர்வதேச சந்தை தேயிலை தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தூதரகம் ஏற்பாடு செய்திருந்த விழாவில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது அதாவது 2025 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை தேயிலை ஏற்றுமதியில் ஈராக் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்கு. ரஷ்யா துருக்கி ஆகிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இடத்துல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த துருக்கி இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த நாம் பிடிக்கிறதுக்காக வந்து பாஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இன்னும் ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்துட்டு இருக்கு. உலகளாவிய ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு கொண்டாட்டகரமான காலம். ஏன் அப்படின்னு சொன்னால் உலக கிண்ணம் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா கால்பந்தில், அதுதான் காரணம். அதுவும் 2026 ஆண்டுக்கான உலக கால்பந்து தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தொடக்காட்டத்திலே தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி தொடரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெக்சிகோ அணி வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டியின் முதல் போட்டியை ஏ பிரிவின் கீழ் இடம்பெற்ற இப்போட்டியானது 3 உலக கோப்பை கால்பந்து தொடர்களுக்கும் பங்களிப்பு வழங்கிய புகழ்பெற்ற எஸ்டாடிடோ வந்து மைதானத்தில் தான் நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து 1-0 அப்படிங்கிற கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் பாதியை வந்து மெக்சிகோ அணி நிறைவு செஞ்சிருக்காங்க. இரண்டாவது பாதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட ஆக்ரோஷமான ஆட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியின் 67வது நிமிடத்தில் மற்றொரு கோல் அடிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2-0 அப்படிங்கிற கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோ அணி வந்து கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏராளமான விளையாட்டு தகவல்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ உடனுக்குடன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகிற போக்கில் சொல்லிட்டு போவேன். அதே மாதிரி காத்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த ஆரம்பக்கட்ட தொடக்க விழாவின் வீடியோக்கள்லாம் வர வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, எப்படியெல்லாம் கோலாகலமாக கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறதையும் பல பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்க ஆர்வமாக இருக்கவங்க வரும்போதும் சில தகவல்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஸோ தொடர்ந்தும் இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு.

0: சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிற
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்
1: 102.6 102.8.
2: லெஜண்ட் சார் நீங்க.
3: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
4: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
5: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம் அந்த படம்.

சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால.

காலை பொழுது நூற்றாகம் வணக்கம் வசந்தம் கேட்டு இருக்கோம். ஸோ ஏராளமான தகவல்கள் உங்களுக்காக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மிக முக்கியமான ஒரு இடமிருந்து மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று இருக்கு. இதை பற்றி சொல்கிறதா சிரிக்கிறதான்னு எனக்கு தெரியல. காரணம் என்னென்னா, இப்போ நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம், அதுக்கான காரணம் நாமளாக இருக்காது. யாரோ ஒருவர் எங்கோ செய்த தவறுக்காக நம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கும்போது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒன்றுலேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடன் நிலவும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு விசேட உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் தொடர்பில் ஆவணங்கள் இறுதி செய்யப்பட்டதுக்கு பின்னர் நடப்பு வார இறுதிக்குள் ஐரோப்பாவில் வைத்து இதில் கையொப்பமிட்டுறதுக்கு வந்து முயற்சி செஞ்சிருக்காங்க, இல்லை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலை வந்து ட்ரம்ப் வந்து குறிப்பிட்டதாக சர்வதேச செய்தி ஊடகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்கு எதுக்கு ஆரம்பிச்சிங்க, எதுக்கு பண்ணி எதுக்கு முடிச்சிங்கன்னே தெரியாமல் ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. சரி, இதெல்லாம் எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய காலை தினம் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமேக்காவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கிங்ஸ்டன் நகரில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக நடைபெற்று வரும் முதலாவது 20-20 சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் துருப்பெடுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 147 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இதற்கமைய போட்டியின் வெற்றி பெறுவதற்கு மேற்கிந்திய தீவுகளுக்கு 148 ஓட்டங்கள் வந்து வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அணைய சுழற்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை அணி தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்க முதலில் துருப்பெடுத்து ஆடியிருந்தாங்க. முதலாவது விக்கெட்டுக்காக களம்புகுந்த அணித்தலைவர் குசால் மெண்டிஸ் மற்றும் பதம் நிசாங்க ஜோடி சிறப்பான தொடக்காட்டத்தை வழங்கியிருந்தாங்க. இந்த இணைப்பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, 26 பந்துகளில் வந்து 43 ஓட்டங்களை வந்து பகிர்ந்திருந்தாங்க. பதம் நிசாங்க ஆட்டமிழந்ததை தொடர்ந்து இலங்கை அணியில் ஓட்டக்குவிப்பு வேகம் சற்று மந்தமாகிட்டது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பொறுப்பாக வந்து நான் வந்து இதை வந்து கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி குசால் மெண்டிஸ் அணித்தலைவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 23 பந்துங்களுக்கு முகம் கொடுத்து மொத்தமாக 2-4 ஓட்டங்கள் 3-6 ஓட்டங்கள் அடங்கலாக 36 ஓட்டங்களை வந்து இவர் குவிச்சிருக்காரு. எது எப்படியோ சரியே இருந்த இலங்கை அணியோட ரன் ரேட்டை வந்து கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த இதில். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யார் வெளில போறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்காக சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் கமிந்த மெந்தீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 39 பந்துகளில் 4-4 ஓட்டங்கள் 2-6 ஓட்டங்கள் அடங்கலாக 51 ஓட்டங்களை பெற்று ஒரு அரைச்சதத்தை கடந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இவரது ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கை அணியின் இந்த வெற்றி இலக்கை அடைவதற்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஓட்டத்தை வந்து குவித்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த போட்டியில் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்தது உங்களுக்கு தர்றதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஎன் ஊடக வலையமைப்பு, நாங்கள் வந்து பொறுப்பு வாய்ந்த ஒரு ஊடகம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாட்டு மக்களுக்கு வீதி விபத்துகளை தடுப்பது, இல்லை வீதி விபத்துகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிற ஒரு செயற்திட்டம் வந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வந்து நடைமுறைப்படுத்திட்டு வரோம். இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, பயணத்தின் போதான பாதுகாப்பு, டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வேலை திட்டம் வந்து பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வந்து முன்னெடுத்துட்டு வரோம். ஸோ பாடசாலை மாணவர்களுக்கான செயற்திட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் கருத்தரங்குகள், அது மட்டும் இல்லாமல் வீதி நாடகங்கள், இந்த மாதிரியான முறைகளினூடாக வந்து பார்த்தீங்கன்னா இதை தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வீதி விபத்துகள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் எப்படி செயற்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்களுக்காக தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கை இருக்குது. அடுத்த வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 2-3 பாடசாலைகள் வந்து இந்த செயற்பாட்டு திட்டம் வந்து நடைமுறைப்படுத்த காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எங்க அப்படிங்கிற தகவல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தருவதற்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மறுபடியும் ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தலைப்பை ஞாபகப்படுத்திட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், கால ஓட்டத்தில் நம்ம ஒரு விஷயத்த மரபு ரீதியாக பண்ணிட்டு வந்திருப்போம், இல்லை பல காலமாக பின் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு நடைமுறையாக இருக்கும், அதை வந்து மறந்துருப்போம், இல்லை அது விடுபட்டு போயிருக்கும். இந்த கால வேக ஓட்டத்தில் அது என்ன திரும்ப பண்ணால் இது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறது வந்து அழைப்பு ஏற்படுத்தி சொல்லுங்கள். 01-2-7-5-0-0-1 அல்லது 01-2-7-5-0-11 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபேஸ்புக் பக்கம் வந்து ஃபேஸ்புக்லேயும் வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டுகளாக பதிவு பண்ணுங்கள். வாசிக்கிறதுக்கு காத்துட்ருக்கேன்.

0: மீட்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் ஏற்படும் வாகன விபத்துகளின் எண்ணிக்கை அண்ணளவாக 150, இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகின்றது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாய் செலவிடுகிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள், அது உங்களின் பொறுப்பு.
1: பாதுகாப்பாக செல்வோம்.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: நமது சொந்தம் வசந்தம் FM, வசந்தம் FM 102.6, 102.8.

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம், வசந்தம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகப்படுத்தணும், எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த காலகட்டங்கள்ல கட்டிட உபகரண பொருட்கள் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா கடல் தொழில் உபகரண பொருட்கள் இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல வாங்கணும், அலைஞ்சு தெரிஞ்செல்லாம் எனக்கு வாங்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற இந்த பெட்ரோல் விலைவாசி எல்லாம் மேறி இருக்கும் போது பயண செலவுகள் அதிகமா இருக்குமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னு சொன்னா, நீங்க செல்ல வேண்டிய ஒரே இடம் ஜனதா ஸ்டீல்ஸ். அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவையான சகல பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். ரைட், இப்படி போகணும் அப்படின்னா என்ன பண்றது, பெட்ரோல் விலையெல்லாம் அதிகமா இருக்கே, இப்படி ஜனதா ஸ்டீல்ஸ் போகணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க போக வேண்டிய இன்னும் இடம் இருக்கு. எங்க அப்படின்னு டேவிட் பிரிஸ் மோட்டர் கம்பெனிக்கு போங்க. அங்க போயிட்டு எனக்கு ஒரு எலக்ட்ரிக் த்ரீ வீலர் தாங்க அப்படின்னு சொன்னா, உங்க பஜாஜ் வீகோ த்ரீ வீலர் உங்களுக்கு தருவாங்க. ஒரு சார்ஜ்ல 150 கிலோமீட்டர் வரை வந்து நீங்க பயணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் வந்து உங்களுக்காக ரோட் சைட் அசிஸ்டன்ட் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு ஒரு காலுங்க வந்து நின்றுவாங்க உங்க பக்கத்திலே. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி ரிவர்ஸ் கியர், அது இதுன்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக வச்சிருக்காங்க பஜாஜ் வீகோ த்ரீ வீலர்ல. சரி, இன்றைக்கே வாங்குங்க, ஒரு எலக்ட்ரிக் த்ரீ வீலர் தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னா பஜாஜ் வீகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துகிறோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னும் ஒரு அருமையான செய்தி உங்களுக்காக வச்சிருக்கேன். என்ன அது அருமையான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க வங்கியில் 950 கோடியை சுருட்டிய இந்திய வம்சவழி அப்படின்னு ஒரு செய்தி படிக்க கிடைச்சிச்சு. என்னது, அமெரிக்கா வண்டிலேயே கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு 50 கோடி தான் கம்மி அப்படிங்கிற அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊழல் மோசடி நடந்திருக்கு. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் வசித்து வரும் இந்திய வம்சாவளியான மகேந்திரன் மகிஜானி அவருக்கு 44 வயசு ஆகுது. அங்குள்ள பிரபலமான வங்கியில் சுமார் 950 கோடி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா $100 மில்லியன் சுருட்டியதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவகாரம் வந்து சர்வதேச ரீதியில பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. சரியா, மகேந்திரன் வந்து தனது போலி நிறுவனங்களின் பேர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பண்ணிருக்காருன்னா, காப்பீட்டு பத்திரங்களை வந்து தயாரிச்சு அதை வங்கிக்கிற கொடுத்து கடன் வாங்கிட்டே வந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வங்கிக்கும் டவுட் வரும், தானே இது இன்னும் எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கேட்டிருக்காங்க என்ன இது, இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகமா இருக்கே அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, அடுக்கடுக்கா போய் சொல்லியிருக்காரு, தொடர்ந்தும் போய் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன பொய்களையும் வந்து சரி ஓகே இவ்வளவு காலமா நம்மளோட வந்து கணக்கு வழக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுட்டாங்க. ஆனா சும்மா இருப்பாங்களா? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவரோட அந்த டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, பண பரிவர்த்தனைகள் இருக்கு இல்லையா, அந்த டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் புலனாய்வுத்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து அவரை கைது செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இதை வந்து மெகா நிதி மோசடி வழக்குல வந்து அவர் நிரூபிக்கப்பட்டாருன்னு வைங்க, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வரை அவருக்கான சிறை தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படியோ காசை சம்பாரிச்சிட்டோம்னு அவர் சந்தோஷப்பா பெருமூச்சு வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவரோட கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கு. அதனால மிக முக்கியமான ஒரு விஷயம், எவ்வளவெல்லாம் காசு சம்பாதிக்கலாம், ஆனால் சம்பாதிப்பதற்கு ஒரு முறை இருக்கு, அதுக்கப்புறம் அதை அனுபவிப்பது கூட கண்ணால் காண்பது கூட நமக்கான வாய்ப்புகள் கிடைக்காம போயிடும். சரி, இவ்வளவு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு அண்மையில் இருக்கிற ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மிக பிரபல்யமான ஒரு மலைத்தொடர் இருக்கு. இமயமலையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ரஜினிகாந்த் அடிக்கடி போயிட்டு வரலையா, அந்த இமயமலை தான். இந்த இமயமலையை பத்தி ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ இந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா பருவமழை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு இருக்காங்க. சரி, அதனால வந்து அங்கே திடீர்னு ஒரு வறட்சி நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராந்தியமானது இந்தியா, நேபாளம், பாகிஸ்தான் உட்பட 8 நாடுகளில் பறந்து விரிந்திருக்கும் சுமார் 200 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது. புவி வெப்பமயமாவதன் காரணமாக இங்கு வழக்கத்தை விட வெயில் அதிகமாக பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து இதை அண்மித்து இருக்கிற மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பும் இருக்கு அப்படின்னு சொல்றேன். நீண்ட கால வறட்சிக்கு பின்னர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு குறுகிய காலத்துல வந்து மழை கொட்டி தீர்க்கும் அபாயகரமான ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால என்ன ஆகும், நிலச்சரிவு ஏற்படும், பெருவெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்களும் அங்க இருக்கு அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா எச்சரிச்சிருக்காங்க, வெளிப்புடன் இருக்க சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை எதிர்வு கூறிட்டு இருக்காங்க. ஒரு திடீர் வறட்சி ஒன்று வர்றதுக்கான சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் கவனமாக இதுகளை எல்லாம் கருத்தில் கொண்டு செயற்படுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் வசந்தம் எஃப்எம்மின் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் நம்பிக்கைக்குரிய நாம் 0571 79 76 38.
1: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்,
2: வசந்தம் எஃப்எம்
1: 102.6 102.8.
3: காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேரம் இப்போ சரியாக 9 மணி.

0: அமைப்பில் வசந்தம் FM வாணித்தியாளர் சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி அணை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்று இரவு ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்த விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. பயணத்தை மேற்கொண்ட விமானம் மீது மின்னல் தாக்கியதாகவும் பாதுகாப்புக்காக விமானத்தை மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலேயே தரையிறக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. UL-606 ரகத்தை சேர்ந்த இந்த விமானத்தின் ஒரு எஞ்சின் மீது மின்னல் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தினால் பயணிகள் மற்றும் விமானத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என ஸ்ரீலங்கன் விமான சேவையின் ஊடக பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மாற்று விமானம் ஒன்றின் மூலம் குறித்த பயணிகள் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரம் நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் விமான பயணம் சுமார் 5 மணித்தியாலங்களுக்கு அதிக நேரம் தாமதமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரான் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த ராணுவ தாக்குதலை ரத்து செய்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் தலைமையும் பிராந்தியத்தின் பல நாடுகளும் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இருப்பினும் இறுதி உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வரை ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள கடற்படை முற்றுகை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். குறித்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் திகதி, நேரம் மற்றும் இடம் போன்ற விவரங்கள் எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மணித்தியால செய்தியை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

காலை பொழுது உற்சாகம் வணக்கம். வசந்தம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்க இணைந்திருக்கிறீங்க வசந்தம் எஃப்எம்மோடு, நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். சரியா, இப்போ வந்து காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான தகவல்கள் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கூட பகிர்ந்து கொள்ளலாம். சரி, நான் கேட்டிருந்த கேள்வி ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்திட்டு போயிடுறேன். ரொம்ப காலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரபு முறையில் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பயன்பாட்டு முறையில் பண்பாட்டு முறையில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம கடைபிடிச்சிக்கிட்டே வந்திருப்போம். ஆனால் இந்த காலகட்டம் வேகமாக மாறும்போது என்ன ஆகிரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாத்தையும் மறந்து ஓடிக்கிட்டே இருப்போம். இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இல்லை கடைபிடிச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னு சொன்னால் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் வந்து கேட்டிருந்தேன். அது பண்பாட்டு முறையாக இருக்கலாம், இல்லை மரபு ரீதியான முறையாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல பழக்க வழக்கமாக கூட இருக்கலாம். அப்படியா இருந்தால் அது எது அப்படிங்கிறத தான் பகிர்ந்து சொல்லியிருக்கோம். ஸோ அலைப்பு ஏற்படுத்துங்க 0312 275 0012 அல்லது 0312 275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் வாங்க, அங்கே வந்து எங்களுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, இப்போ யாரெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கினூடாக வந்து இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்பான காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க நிமல் குமார் அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அன்பரசன், இன்பராஜ் அன்பரசன் வந்திருக்காங்க. அவங்க புவியரசன் ஞானகுருமணி பதுல்லையிலிருந்து வந்திருக்காங்களாம். பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது மிக முக்கியமாக அழைப்பினை ஏற்படுத்தி சொல்லியிருந்தாங்க ஒரு கருத்து. சரியா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 இந்த நலம் விசாரிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. பாட்டிமார் வீட்டுக்காக இருக்கட்டும், இல்லை உறவினர்கள் வீட்டுக்காக இருக்கட்டும், போயிட்டு நலம் விசாரிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நலம் விசாரிக்கிறதுனா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அவங்கள்ட்ட. அதாவது போயிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு நேரில் பார்த்து இந்த குசலம் விசாரிக்கிறது, நலம் விசாரிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நேரில் போயிட்டு அமர்ந்து அவங்க கூட பேசிட்டு வர மாதிரியான நடைமுறைகள் வந்து இருந்துச்சாம். இது வந்து உறவுகள் வலுவாக இருக்கிறதுக்கும் காரணமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஞாபகப்படுத்தியிருந்தேன். காரணம் என்னென்னா இந்த தொலைபேசியெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன்ஸே மொபைலில் அனுப்பிட்டு கால் பண்ணி வந்துடுங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்களாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உறவுகளிடையான இந்த பிணைப்பை வந்து பிளவுபடுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இது இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாந்தி கோவிந்தராஜா வந்திருக்காங்க. அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேசுகிறது குறைஞ்சிருச்சு உறவுகளோட. எல்லாருமே தொலைபேசிகளோடையே இருக்கிறமே தவிர உறவுகளை தேடி சென்று பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் கூட நம்ம பின்பற்றலாம். காரணம் முன்னெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பண்டிகைகள் விடுமுறை எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் ஸோ உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு அவர்களோட நேரத்தை செலவழிப்போம். இப்போ எல்லாருமே வீட்டிலே உட்காந்து ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜலட்சுமி அம்மா கிரியல்லேருந்து அழைப்பு ஏற்படுத்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வீட்டு தோட்டம் செய்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா. முன்னருக்க பாட்டிமாரெல்லாம் இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இவங்க வந்து பாரம்பரியமே வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் வந்து இந்த கீரை வகைகளை என்றைக்குமே வாங்க மாட்டாங்க. அது வீடு வீட்டில் இருக்க ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அங்கேயே வந்து இதுகளை உற்பத்தி செஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மருந்தை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நடைமுறைகளும் வந்து இருந்திருக்கு. வீட்லேயும் இந்த மாதிரி கீரை வகைகள் இல்லை சின்ன சின்ன உணவு பொருட்களை வந்து நம்மளால் எதெல்லாம் விளைவிக்க முடியுமோ அதெல்லாம் விளைவிச்சு சாப்பிட்டாலும் நல்லம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஞாபகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், அழைப்பு ஏற்படுத்துங்க அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கினூடாக கூட இணைந்து கொண்டு உங்களோட கருத்துக்களையும் தகவல்களையும் வந்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.

0: உலகம் சுகமானது, இசையால் எம்மவரின் படைப்பு, சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட். சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம ஹே, இது நம்ம ஹே.
1: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.
0: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்,
2: வசந்தம் எஃப்எம்
0: 102.6, 102.8.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகப்படுத்த போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப வந்து எல்லாரும் ஒரு முச்சக்கர வண்டி வாங்கணும், வீட்டுக்கு ஒரு வாகனம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முச்சக்கர வண்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னா 40 வருட கால நம்பிக்கை வென்ற ஒரு நிறுவனத்திடமிருந்து ஒரு முச்சக்கர வண்டி வாங்கினீங்கன்னு சொன்னா அது எவ்வளவு நம்பகத்தன்மையோடு இருக்கும். சோ அதனால இன்றைய விரைந்து போங்க, டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனிக்கு அங்க போனீங்கன்னு சொன்னா பஜாஜ் முச்சக்கர வண்டிகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை 236 சிசி என்ஜினை கொண்ட ஒரு முச்சக்கர வண்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுலயும் மிக முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா சிறந்த மைலேஜை தரக்கூடிய மாதிரியான முச்சக்கர வண்டிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம விற்பனையின் பின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இங்கெல்லாம் அலைஞ்சு தெரியணும் அப்படின்லாம் யோசிக்கிறதுல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பஜாஜ் நாடல ரீதியில 1000க்கும் மேற்பட்ட உத்தியோகபூர்வமான விற்பனை முகவர்கள் இருக்காங்க. அவங்களிடம் நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு, இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சரி இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படி இல்லைன்னு சொன்னா, ஒரு நம்ம ஒரு கடல் தொழில் செய்யறோம், அதுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கணும், இப்படி எல்லாம் வாங்கணும், ஆனா ஒரே இடத்துல போயிட்டு வாங்கணும். ஏன்னா நமக்கு சில நேரம் சில விஷயங்கள் ஞாபகம் இருக்காது. நாம ஒரு இடத்துல போயிட்டு இல்லை ஒரு கடையிலயோ ஒரு ஷாப்பிங் மால்லயோ போயிட்டு பார்க்கும்போது தான் ஐயோ இது நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஜனதா ஸ்டீல்ஸ் தான். ஸோ ஜனதா ஸ்டீல்ஸ்க்கு போங்க, உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம ஞாபகப்படுத்துறோம். சரி, இதெல்லாம் இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தகவல் இருக்கு. எல்னினோ வானிலை தாக்கத்திற்கு மத்தியில் நாட்டில் எந்தவித தடையும் இன்றி தொடர்ச்சியாக மின்சார விநியோகத்தை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்திருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இது குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் அனுர கருணாதிலக, தற்போதைய மதிப்பீட்டின்படி எல்னோ நிலைமையினால் நீர்மின் உற்பத்தியில் ஏற்படும் ஓரளவு பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீர்மின் உற்பத்தி செய்யும் போது இந்த வறட்சி காலம் வந்துச்சுன்னு சொன்னா இதுல தடை ஏற்படுமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும், கரண்ட் இருக்காதோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும். காரணம் நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல பல இடங்கள்ல

முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அத்துடன் வந்து மின்சாரத்தை சேமிக்கும் நோக்கில் மின்வெட்டை அமுல்படுத்தும் எண்ணம் எதுவும் இல்லை என்றும் அமைச்சர் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. இதேவேளை எல்நினோ நிலைமையினால் வலுசக்தி துறைக்கு ஏற்படக்கூடிய சாத்தியமான தாக்கங்கள் என்னெல்லாம் வரக்கூடும் அப்படிங்கிறதையும் வந்து ஆராய்ந்து அதுக்கான தீர்வும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மழையும் கொஞ்ச காலத்தில் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு, அடுத்து வந்து ஒரு மாதிரியான வறட்சி நிலைக்குள்ளே போயிட்டு மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக எல்லாரும் தயாராகிக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு தொடர்ந்து மறைந்து கொள்ளுங்க. 0112-275-001, 0112-275-111 அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளுங்க. நான் கேட்டிருந்தேன், கேட்குற கேள்வி வந்து சில நேரம் கரெக்டாக புரியுதா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிப்போம். அதாவது மரபு ரீதியாக நம் பின்பற்றி வந்த அல்லது நம்ம பயன்பாட்டிலிருந்து ஏதாவது ஒரு முறைமை அது கைவிடப்பட்டிருக்கும், அந்த முறை என்னது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அலிபினேட் படுத்தியும் ஃபேஸ்புக்கினூடாகவும் அறிய தரலாம்.

0: மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். ஏராளமான தகவல்கள், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்களும் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, பேஸ்புக்கினூடாக நாம கேட்டிருந்த கேள்விக்கு யாரு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முன்னதான காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவனையிலிருந்து இந்த ஆட்டுக்கல் திருக்கை கல் இப்படிலாம் இருந்துச்சு இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்போம், நம்ம அந்த அரிசி பயிர் அப்படிலாம் விஷயங்களை வந்து நம்ம அரைத்து எடுத்திருப்போம். அதெல்லாம் இப்போ பாவனையிலே இல்லை. இதெல்லாம் பாவிச்சா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா, மேனகை வந்திருக்காங்க பண்டாரவள எல்லையிலிருந்து. இது ஒரு மிக முக்கியமான விஷயம்தான் ரைட். இதெல்லாம் பயன்படுத்தினா வந்து மின்சார செலவு வந்து குறையும், ஆனால் இப்போ இருக்கவங்க இதெல்லாம் பண்ணால் ஆஸ்பத்திரி செலவு கூடிரும், அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது. ரைட், இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நடைமுறைகளே அவ்வப்போது, ஏன்னா பண்டிகை காலங்கள்லையாவது பண்ணோம்னு சொன்னால் எல்லாரும் கூடி இருந்து பலகாரங்கள்லாம், இப்போ அதே பலகாரங்களே செய்கிறது இல்லையே யாருமே. கடைக்கு போனோமா, ஒரு கிலோ கொடுங்க, அரை கிலோ கொடுங்கன்னு வாங்கிட்டு தான் வர்றோம். முன்னெல்லாம் அப்படி இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே பயிரை ஊற போட்டு அதில் இடித்து அரைச்சி பலகாரங்கள் செஞ்சு, அதெல்லாம் ஒரு காலம் இல்லையா. சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வணக்கம் சங்கர், நலமாக இருக்கீங்களா, பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது. நான் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி. அன்றிருந்த கலாச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் பண்பாட்டுடன் நடந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க என்றால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. சுப நிகழ்வுகளுக்கெல்லாம் மண்டபம் அங்கெல்லாம் போகிறதில்ல, வீட்டுக்கு போய் சுப பத்திரிகை வைப்பது குறைஞ்சி போச்சு, ஃபோன்லேயே அழைச்சி சொல்லிடுறாங்க. சந்தோஷங்கள் குறைந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியவங்க வந்தால் எலும்பி நிற்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு தலை விரித்தபடி செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ அதெல்லாம் பண்ணுறதே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, இப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மறந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதான். இப்போல்லாம் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நம்ம வந்து ஒரு வயதுக்கு மேற்பட்டவர் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நம்மளோட கூட இருக்கிறவர் இல்லை மரியாதை நிமித்தமாக எல்லாருமே அண்ணன் அப்படின்னு நினச்சிருவோம். இப்போலாம் 10 வயசு 20 வயசு இல்லைங்க, 30 வயசுக்கு மேலே இருக்கவளே ஹாய் ப்ரோ வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நடைமுறையில் இருக்குது. காரணம் பிகாஸ் ஆஃப் திஸ் ஜென்சி கிட்ஸ் ஆர் 2K kids தான். இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து இந்த சமூக வலைதளங்களோடய வளர்ந்துட்டாங்க தானே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மரபுகளும் சரி, இல்லை மற்றவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் சரி, மறந்துடுச்சுன்னு சொல்லலாம். மறந்தவங்களுக்கு நாம் தான் மீண்டும் வந்து அதை ஞாபகப்படுத்துகிறோம். சரி, அது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா செல்வா இணைஞ்சிருக்காங்க. செல்வா இணைஞ்சிட்டு சொல்லியிருந்தாங்க, அவங்களும் இந்த உறவுகளோடு பேசுறது அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பண்டிகை காலங்களில் பண்டிகை விளையாட்டுகள் எல்லாம் செய்வோம் இல்லையா, எல்லாரும் கூடி உட்காந்து வீட்டில் இந்த விளையாட்டுகள் எல்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. நாம் சின்னவங்களாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை வருடப்பிறப்பெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் இதுக்காகவே சில கிராமிய விளையாட்டுகள் நம்ம வச்சிருப்போம் இல்லையா. இந்த கிராமிய விளையாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் இல்லாட்டியும் வீட்டில் உட்காந்து இந்த மாதிரியான நண்பர்கள் உறவினர்களோடு பண்ணுவோம். இதெல்லாம் இப்போ மாறியே போயிடுச்சு. என்ன பண்ணுவோம், புது ட்ரெஸ் வாங்குவோம், சாப்பிடுவோம், டக்குன்னு ஒரு படத்தை போடுவோம், இல்லை எங்கேயாவது கிளம்பி படம் பார்க்க போயிடுவோம். இப்படியே நம்ம வாழ்க்கை முறையெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம விட்டு போன சில நல்ல விஷயங்களை எப்படி தொடரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு ஏற்படுத்தி அப்படி இல்லைனா ஃபேஸ்புக்கினூடாகவும் வந்து தெரியப்படுத்தலாம். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரிபொருள் விலைகளின் விலையேற்றம் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து நடக்கிற மோதல் தான். இப்போது இந்த மோதல்னால இன்னும் ஒரு பெரிய தாக்கம் ஒன்று வரக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக வங்கி இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் போக்கு காரணமாக கொரோனா பெருந்தொற்றுக்கு பிந்திய மிக மந்தமான நிலையை நோக்கி உலக பொருளாதார வளர்ச்சி செல்லக்கூடிய அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் நேற்று வெளியிடப்பட்ட உள்ள உலக வங்கியின் உலக பொருளாதார அறிக்கையில 2026 ஆம் ஆண்டுக்கான உலக பொருளாதார வளர்ச்சி கணிப்பு 2.5% குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனினும் இது வந்து கடந்த ஜனவரி மாதத்தின் கணிப்பின்படி 2.9% அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எரிசக்தி விலையுயர்வு அதிகரிக்கும், வரும் பணவீக்கம், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிக கடன் வாங்கும் செலவுகள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இதெல்லாம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய வங்கி சரி உலக வங்கி வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, இந்த மாதிரி ஏராளமான தகவல்கள் உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, வணக்கம் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்க.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தம் கேட்டு இருக்கீங்க, நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். ஒரு விஷயம் நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கட்டிட உபகரண பொருட்கள் அப்படி இல்லைன்னு சொன்ன கடல் தொழில் உபகரண பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த செலவுகளை எல்லாம் குறைத்து போற இடத்துல ஒரே தடவையில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஆசை யாரும் எல்லாருக்கும் இருக்கும். அப்படி இருந்தா நீங்க என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்காக ஞாபகப்படுத்துறேன். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இலங்கையில நிலவும் தற்போதைய சூழ்நிலைக்கு மத்தியில் பிள்ளைகள் சிறுவர்கள் தொழிலாளர்களாக ஈடுபடுத்தப்படும் அபாயம் அதிகரித்து வருவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வந்து சுட்டிக்காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படும் சிறுவர் உழைப்புக்கு எதிரான சர்வதேச தினத்தை முன்னிட்டு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் விடுத்துள்ள விசேட செய்தியிலேயே இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இம்முறை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, சிறுவர் உழைப்பற்ற நாடு அப்படிங்கிற ஒரு துணைப்பொருளின் ஊடாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சிறுவர் தினத்தை அல்லது இந்த சிறுவர்களுக்காக சர்வதேச உழைப்பிற்கு எதிரான சிறுவர் தினத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கடந்த 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் சிறுவர் உழைப்பு மற்றும் சுரண்டல் தொடர்பான பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ள அதற்கமைய, சிறுவர் உழைப்பு தொடர்பான முறைப்பாடுகள் 173 பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஈடுபட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் யாசகம் பெறுவதில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 287 பேர். யாசகம்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன், வீதி ஓரங்களில் பாதைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிச்சை எடுக்கிறதுக்கு, அதாவது வெளிப்படையாக சொன்னோம்னா அதுதான் வார்த்தை, பட் அது நாகரிகமாக யாசகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 287 பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயன்படுத்தியிருக்காங்களாம். அப்புறம் சிறுவர் கடத்தல் தொடர்பான முறைப்பாடுகள் 53 இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் நடவடிக்கைகள் இல்லை பிள்ளைகளுக்கான தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 முறைப்பாடுகள் இருக்கு. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் வரையறைக்கிணைங்க 16 வயதுக்கு குறைந்த அனைத்து பிள்ளைகளும் கட்டாய கல்விக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அவர்களை எந்தவித வேலைகளும் ஈடுபடுத்தக்கூடாது. 16 முதல் 18 வயதுக்கு இடைப்பட்ட பிள்ளைகள் அவர்களின் உயிர், ஆரோக்கியம், கல்வி மற்றும் ஒழுக்க வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படாத வேலைகளில் மாத்திரமே ஈடுபடுத்தப்பட முடியும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. எனினும் அவர்களை ஆபத்தான பணிகளிலோ அல்லது இரவு நேர பணிகளிலோ அமர்த்துவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு. இது வந்து தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் சின்ன பிள்ளையில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், சில பேர் வீட்டு கஷ்டம், வீட்டில் வந்து பார்க்குறதுக்கு யாரும் இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையில வேலைக்கு அனுப்புகிறோம் அப்படின்லாம் சொல்லுவீங்க இல்லையா. ஒரு முறைக்கு இருமுறையில் பல முறையே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அவங்க எல்லாருமே உங்களோட குழந்தைகள், அவங்களோட எதிர்கால முகங்களில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நாளில் வந்து நம் குழந்தைகளையும் சிறுவர்களையும் பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, விடுபட்டு போன பண்பாட்டு விஷயங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கான மரபு ரீதியான நம்ம பின்பற்றி வந்த பல விடயங்கள் இருக்குது. பட் அழைப்பினை ஏற்படுத்தினவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்த ஒரு விஷயம், இந்த பேசுறது குறைஞ்சிருச்சு. பேசுறதுன்னு சொன்னால் இந்த தொலைபேசியின் ஊடாக பேசுறது இல்லைங்க, நேரில் போய் பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து எனக்கு சொல்லியிருக்கீங்க. உண்மையில் பார்த்தா இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்புகளில் ஒன்று இந்த விஷயம்தான். இது பண்பாடு மரபா அப்படின்னு பாக்குறத விட பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விடயம் வந்து பாத்தீங்கன்னா மரபு ரீதியில குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பண்டிகை காலங்கள்லயா இருக்கட்டும், இல்ல ஒரு நல்ல நாள் பெரிய நாள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான நாட்களில் கூட உறவினர்களை நண்பர்களை சந்தித்து அவர்களோடு அமர்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து விட்டது. காரணம், இந்த வேகமான உலகத்துல நம்ம வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறனால அப்படிங்கறத ஞாபகப்படுத்திருக்காங்க. மன அழுத்தம் குறைவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இந்த மாதிரி காய்ச்சிக்கிட்டு இருந்தோம்னா தொலைபேசியை கொஞ்சம் தூர வைத்து விட்டு உறவுகளோடு உரையாடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு, இன்றைக்கு அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும், ஃபேஸ்புக்கின் வாயிலாக வந்த அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, இந்த நாள் உங்களுக்கு சிறப்பானதாக அமையட்டும். உலகம் ஆயிரம் உங்களை பத்தி உங்க முதுகுக்கு பின்னாடி எல்லாம் மூஞ்சிக்கு நேரா கூட பேசட்டும், யார் என்ன சொன்னாலும் நமக்கு தெரியும் நம்ம யாருன்னு. ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டு வரும்போது பழைய விஷயங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு புது விஷயங்களை எடுத்துக்கணும். புது விஷயங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் ஏற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா புது விஷயம் இல்லையா. ஆனா போக போக அது பழகிரும், பிடிச்சும் போயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திரு. இன்றைய நிகழ்ச்சியில இருந்து விடைபெற போகிறோம். அடுத்து உங்களுக்காக வருகிற ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் ML கிருபானா விடைபெறும். நான் சங்கர் புஷ்பராஜ். இன்னொரு நிகழ்ச்சியில எல்லாம் உங்க எல்லாம் வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். சொந்தங்களே எல்லாரும் ஹாப்பியா இருங்க.
1: புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை
1: மெல்டால்
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ்.
5: நன்றி சங்கர். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10 மணி.

0: 2.8 வசந்தம் FM வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி அணை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 60 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு, தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன், அழையுங்கள் 0112-864-12.
0: முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டின் 4 மாவட்டங்களுக்கு முதற்கட்ட மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி களுத்துறை, கண்டி, நுவரெலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிறத்திலான முதலாம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் 4 மணி முதல் நாளை முற்பகல் 4 மணி வரையான அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு இந்த எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: தாய்லாந்து மன்னர் மகா வஜிரலோங்கோனின் மூத்த மகளான இளவரசி வஜ்ரகித்தியாப்பா நரேந்திரா திபியாவதி நேற்று இரவு காலமானதாக அந்நாட்டு அரண்மனை இன்று அறிவித்துள்ளது. 47 வயதுடைய இளவரசி சுமார் 4 ஆண்டுகள் கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே உயிரிழந்துள்ளார். கடந்த 22ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தாய்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போது ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் நினைவிழந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்க விடயமாகும்.
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதி அணை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு, தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன், அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: அன்பான காலைநேர் வணக்கம்.
0: வணக்கம். ரொம்ப உற்சாகமா நிகழ்ச்சியில யார் இது?
1: முகேஷ் பேகம், கொழும்பு 14.
0: சரி, கொழும்பு 14 தான் உங்களுடைய சொந்த இடம்னு சொல்லியிருந்தீங்க அம்மையா? தாமரை கோபுரம்
1: இன்னும்
0: கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா?
1: ஆமா.
0: சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க பேகம்?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும், புவனேஷ் நந்தகுமார் சேர்க்கா, வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நான் மொரையின் ராஜகிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே. கிருஷ்ணா அணிந்திருக்கின்றார், அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். காலை நேர வணக்கம், நான் இதய ரத்தினம் அணிந்திருக்கின்றேன், ஆரையம்பதியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே. இவளை துள்ளிசை பாடல்களை தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் ஹாப்டன் நவீன் அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சரவணன் அமுதா அணிந்திருக்கிறாங்க, இன்னே நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள், கள்ளக்குறிஞ்சி மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு ராகம் சுகமானது நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்த்துக்கள், நான் நிமல் குமார் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறார். ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா இன்னே நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள், கடுவலையிலிருந்து மனமும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். நசூர் கிண்ணியாவிலிருந்து வந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் நானும் கழுதாவளையிலிருந்து சுந்தரம், சசிகலா, கோகுலன் மற்றும் ரமணா ஆகியோரை இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சீனு குறிப்பிடுகின்றார். அதேபோன்று ஹெரல் சந்திரா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா அப்படி இருக்கிறீங்க, நான் ரிம்தாஸ் இணைந்திருக்கின்றேன், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் வேறுவளையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். என்னை நிகழ்ச்சியில் நினைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள், நான் மித்திரன் நினைந்திருக்கின்றேன், யாழ்ப்பாணத்திலிருந்து அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை போகவந்தலாவை இருந்து கலைச்செல்வன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை தொண்டைமானாறு செல்வச்சனதியிலிருந்து சுதன் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, இன்றும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி கல்முனையிலிருந்து ஜனாவும் இணைந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் தீபா சாந்தி.
0: வணக்கம். யாரு பேசுறீங்க?
1: நான் பாண்டிருப்பு முருகையா.
0: முருகையா, எப்படி சுகமா இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? பாண்டிருப்பு பக்கம் என்ன சொல்லுது? எடுத்துடனும் முருகையா பாண்டிருப்புன்னு சொல்லிட்டீங்க. இப்ப வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து கீரமலை. யாழ்ப்பாணம். பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க.
1: மற்றும் அனைத்து வசந்தத்தை அனைத்து
2: காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். வாகன ஓட்டுநரின் வேகம் அதிகமாக அழியுங்கள், பிறகு பேசுவதற்கு வாய்ப்புகள் இல்லை.
1: டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்றார்கள். அருள்மொழி வந்துகிறாங்க, பருத்தித்துறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான வணக்கம் கிருபாண்ணா, நான் பட்டித்திடலில் இருந்து கமலஹாசன் யசோதா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் திமோதரையிலிருந்து ரூபா அணிந்திருக்கின்றேன், வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ஸ்ரீகாந்த் வந்திருக்கின்றார். சரஸ்வதி குடும்பம், சாந்தி மற்றும் கிதான் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். குட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை அக்கறைப்பெற்ற பாப் ட்ரெயில் நிசார் இணைந்திருக்கின்றார். உலட்சிங்கள ரஜினா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளவு இனிமையான பாடல்களோடு நாங்களும் சுறுசுறுப்பாக எங்களுடைய வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி மாலா வந்துக்கிறாங்க. பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். மாத்தளையிலிருந்து நீலமகம் தேவி வந்திருக்கிறாங்க. அதே போன்று வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க, நானும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவகுமார் இணைந்திருக்கின்றார். இன்று எனது மகள் யஸ்மிகா 12வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவங்களையும் வசந்தம் எஃப்எம் சார்பாக நாங்களும் வாழ்த்துகிறோம். அதே போன்று இனிமையான பாடல்களோடு வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளை இணைத்து நடந்தொரு பாடல் வேண்டும். தம்பலகாமம் கௌரி வந்திருக்கிறாங்க. கீர்த்திகா வந்துக்கிறாங்க. தோல்புரத்தில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பாடல்கள் அத்தனையும் அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி தனுஷ் கோடி இணைந்துக்கிறாங்க. எட்டம்போல வத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். வத்தளையிலிருந்து நலமா கிருபா, அப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வாழ்த்துக்கள். ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல இருந்து ஸ்டீஃபன் குறிப்பிடுகின்றார். ரவி வந்திருக்கின்றார். ரவி சாந்தா அணிந்துக்கிறாங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பிரசாந்த் மேப்பிட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். கிருபாண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியோடு தான். யாழ்ப்பாணம் சதாஜோதி அளவட்டியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அதே போன்று சசி சர்மிளா வந்துக்கிறாங்க. பொத்துவிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் லண்டனிலிருந்து மு குமுதராஜா அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 2.8 வசந்தம் FM. அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்டகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அப்பகுதிகளின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள், அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எனவே பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரானுடன் நிலவும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு விசேட உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் தொடர்பான ஆவணங்கள் இறுதி செய்யப்பட்டதன் பின்னர் நடப்பு வார இறுதியில் ஐரோப்பாவில் வைத்து இதில் கையெழுத்திட முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் டிரம்பின் இந்த அறிவிப்பு தொடர்பாக ஈரான் தரப்பிலிருந்து இதுவரை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மனத்தியாள செய்தியை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:13 இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் சிவகுமார்.
0: சிவகுமார், எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். வீதியில அப்படியா?
1: ரொம்ப பிடிச்சிரு பாடல, ராகம் சுகமானது இனிமையான பாடல்.
0: அப்படியோ, சொல்லுங்க. இந்த நேரத்துல நீங்க இப்ப ஒரு பாடல பாடி காட்டுங்களேன், கேப்போம்.
1: இரண்டு வரி பாடும்.
2: சொல்லி தந்த பூமி அல்லவா, சொல்லி

0: சார், அருமையான பாடல், அழகாக பாடி இருக்கீங்க சார். சொல்லுங்க, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேட்கறது அபிஜானு, பிரேம்குமார், சிறிசான், மதுசான், பாராட்டை, ஞானசேகரம், திரிப்போர், ஈசன், கண்ணத்துல வசனம், சுதாசல், கண்ணத்துட, அசோக்குமார், திரிப்போர், அனித்து, மேலும் கேட்போம், பவாஸ்காவும், கண்ணத்துட, அனித்தேன்னு கேட்போம்னா

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்? எப்படி சுகமா இருக்கிறீங்களா? அப்படியா, உடனே கிடைச்சிருச்சு. சமையல் முடிஞ்சா அப்பா பெரிய ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி, ஒரு பெருமூச்சு விட்ட மாதிரி. என்ன நிறைய மரக்கறி வாங்க வேண்டி இருக்கு. இது என்னது, உப்புமா பட்ஜெட் மாதிரி இருக்குது? எல்லாமே அப்படியா? சரி, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார யாரோட பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? நீங்க
1: குடும்பத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் இருக்கிறார். அவர் இந்த பேரை சொன்னார். சரி, அந்த ஐயா காண்டு
2: தோட்டத்துல பாத்தி கட்டி

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:33. இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? நாதன். எங்க இருந்து பேசுறீங்க? பல்வெட்டித்துறை நாதன். கொஞ்சம் வானொலி பட்டியின் சத்தத்தை குறைப்போமா? சார், ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்றதுல எந்த வித மாற்றமும் இல்ல. சார் சொல்லுங்க, இதுக்கு முதல் பேசி இருக்கீங்களா நீங்க? அதான் எடுக்கிறேன் கிடைக்கதே இல்லையே. சொல்லுங்க நாதன், வேலை செய்றீங்களா இல்லாட்டி என்ன செய்றீங்க?
1: வேலை
0: செய்யறீங்க. சரி, வசந்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. அப்படியா? அப்ப நீங்க உற்ற தோழன்
1: வசந்தத்தின்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம் நானும் உங்களோட பேசுறதுல. சரி சொல்லுங்க நாதன், யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: உறுப்பினர்கள்,
0: நன்றி நிகழ்ச்சியில்
2: இருந்தமைக்கிடுதாம் தகதி தருகிறதும் தருகிறது தகதி விதி தருகிறதும் தகதி விதி தருகிறது தகதி தருகிறது தருகிறதும் தருகிறதும்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:43. இப்போ யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: உமாச்சந்திரன்.
0: உமாச்சந்திரன் இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? அப்படியா? சரி,
1: வாழ்த்துக்கள்.
0: சரி, நன்றி. இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நன்றி.
0: நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி. நன்றி.

தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைட் எக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.

ஒலிங்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ஸ்ரீ ஸ்ரூவி, அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடுபெற்றுக் கொள்ள நான் உங்களின் எம் எல் கிருபா வணக்கம் நேர்களே.

எல்லாருக்கும் சந்தோஷமான மதிய நேர வணக்கம். மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நானும் கள் ரூபக்குமார் ஸ்ரீ ஸ்ரூபி இன்றைய நாளையும் கூட அப்படியே சும்மா அட்டகாசமான சுப்பிராண பாடல்களை தரத்துக்கு நானும் காத்துட்டு இருக்கேன். நீங்களும் கூட கால் பண்ணி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0112-77-5001 அதே போல 0112-77-5111 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து சந்தோஷமாக பேசி உங்களுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கு பாடல்களையும் விரும்பி கேட்டுக்கொள்ளலாம்.

0: புதுச்சேரி ஆரம்பம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப இங்க கூட பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க அப்படியே வந்த வேகத்துல போயிட்டாங்க. நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 03-2-7-7-5-0-0-1 அதே போல 03-2-7-7-5-1-1-1 இப்ப உங்க கூட ஒரு அன்பான சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இது? ரகுமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ரகுமா. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: என்ன செய்ய, உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்.
0: அப்படியே பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு
1: இருக்கீங்க.
0: ஓகே ஓகே ரகுமா, பாடல்கள் எல்லாம்
1: பிடிச்சிருக்கு. அதையே காதுக்குள்ள வெச்சிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்களா?
0: இன்னும் இல்ல, இனிதா உங்களோட பேசிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு உட்கார்ந்துருக்கேன் உங்களை போல.
1: நன்றி நன்றி நன்றி.
0: சரி ஓகே ஓகே, பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
1: ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டை கேட்டுக்கிட்டேதான் என் கால நேரம் போகுது.
0: சரி ஓகே, அடுத்து கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: கொழும்பு 14 எல்லாருக்கா வசந்தம் யாரு
0: உறவுகளும் அப்படியே நிகழ்ச்சியோட இருந்திருக்காங்க. சூப்பரான ஒரு பாடல் இருக்கு, கெட்டு வரலாம்.
2: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா.

0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ். எம் எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
1: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
2: அரே என்ன சாமான்னா எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு, வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
3: ஆட்டியவருக்கு எவ்வளவு மக்களையா கூப்பிட.
4: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
5: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
4: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
3: மச்சி போட்டு தாக்கு.
4: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
3: போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்க.

0: அன்னியன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப இங்க கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ, அன்பான வணக்கம் மேடம்.
0: அன்பான வணக்கம், யார் இது?
1: நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜீத் பேசுறேன் மேடம்.
0: அப்துல் மஜீத், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி சோமா இருக்கீங்களோ?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: இன்னும் உங்களோட நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கிறேன்.
0: அப்படியா? வேலையா, வீட்லயா?
1: நல்ல பாடல், அருமையான தொகுப்பு பாடல். உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம் அன்பு சகோதரி மாவனல நிசா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும், குடும்ப பயனாளிக்கும், சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் முகமது செல்லம்மானுக்காவும், தோப்பூர் மொஹிடீன், தோப்பூர் ஹனீஃபா சார் அவர்களுக்கும், திருப்புக்கு சொந்தக்காரி பருத்தித்துறை அருள்மொழிக்காகவும், நீர்குழம்பு கொச்சிக்கடை

0: இதனை அவர்களையும் கேட்டுக்கொண்டு உங்களையும் கேட்டுக்கொண்டு வசந்த வானொலி கேட்க அனைவரையும் கேட்டுக்கொண்டு பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: வயிற்றுல கான் கோழி ஒண்ணு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் திரை உலக

நிகழ்ச்சி நல்லா இருக்கு, மெர்சலா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. யாருன்னு சொன்னா செல்வா நிகழ்ச்சி வந்திருக்கதா சொல்லிருக்காங்க. இனிய மதிய நேரம் வணக்கம் ஊர்கடவத்து தமிழ்நாடு தோட்டம் மார்முகம் ரமேஷ் நிகழ்ச்சி ரொம்ப சுத்தமா கட்டிட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. மதிய நேர வணக்கங்கள், மதிய நேர குதிரைகளும் நிகழ்ச்சியோடு நேயம் சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லி ஆறாம் பதியில இருந்து ரத்னராஜா நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இனிய மதிய நேர வணக்கம் கொழும்பு இந்த ஸ்டீவன் டைலர்ஸ்ல ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கட்டிட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. மற்றும் அன்பான மதிய நேர வணக்கம் அக்கா மீமட்டி கந்தையில இருந்து சுது நிகழ்ச்சி கட்டிட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. ஹாயக்கா இனிய மதிய நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன்னு சொல்லி தெய்வலையில இருந்து ஷாலினி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கம் சொல்லி பட்டித்தடல இருந்து கமலஹாசன் யசோதா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் ஆயக்கா அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி பலாங்கொடையில இருந்து குமாரி நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அபுலாசன் மற்றும் ஸ்ரீஸ்ரூபி அவர்களுக்கு உற்சாகமான மதிய நேர வணக்கம் சொல்லி சென்னையில இருந்து சிவராமன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மதிய பொழுது வணக்கம் சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. குட் ஆப்டர்நூன் சாங் சூப்பர்னு சொல்லி ராஜன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மதிய நேரம் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி செங்கலடி இருந்து ஷகிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் இனிமையான மதிய பொழுது வணக்கம் சொல்லி சண்முக சுந்தரம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது ஒரு சூப்பரான பாடல்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: 2.8 வசந்தம் FM. வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி தானே சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசித ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லொத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: சட்டவிரோதமாக 6000 கிலோ கழிவு தேயிலையுடன் சந்தேக நபர் ஒருவர் அட்டன் போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். அனுமதி பத்திரமின்றி கழிவு தேயிலையை லோரியொன்றின் ஊடாக கொண்டு சென்ற போதே சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அக்கருப்பத்தனை பகுதியில் இருந்து குளியாப்பிட்டியவிற்கு அட்டன் வழியாக கழிவு தேயிலையை ஏற்றி செல்லும் போது அட்டன் கொழும்பு பிரதான வீதியில் வைத்து அட்டன் போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் லொரியினை நிறுத்தி மேற்கொண்ட சோதனையின் போதே உரிய அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக கழிவு தேயிலை ஏற்றி செல்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபரையும் கழிவு தேயிலை கடத்துவதற்கு பயன்படுத்திய லொரியையும் இன்று அட்டன் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்
2: தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி யூன் சுக் யோலுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி அவர் நாட்டில் அமுல்படுத்திய ராணுவ சட்டம் தோல்வியில் முடிந்தது. அந்த ராணுவ சட்டத்தை நியாயப்படுத்துவதற்கான ஒரு போலி சூழலை உருவாக்கும் நோக்கில் வடகொரிய வான்பரப்புக்குள் ராணுவ ஆளில்லா விமானங்களை ஊடுருவ செய்ய அவர் உத்தரவிட்டிருந்தார். இந்த சட்டவிரோத ஊடுருவல் உத்தரவு தொடர்பான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றில் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி யூன் சுங் யோலுக்கு எதிராக 30 ஆண்டுகால சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனத்தியாள செய்தியை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: நிமிர்ந்த நடை.

102.2 தசமேட்டை வரிசையில் வசந்தத்தின் மதிய நிற குதூகலம் நிகழ்ச்சி அடைந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்டிருக்கோம். அது இல்லாம உங்களுக்கு பிடிச்சமான சூப்பரான பாடல்களை தரத்துக்கு நானும் காத்துட்டே இருக்கேன். நீங்களும் கூட சந்தோஷமா கால் பண்ணி பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 01 2 2 7 7 5 0 0 1 அதே போல 01 2 2 7 7 5 1 1 1 இருக்கு. அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்ப எங்க கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்களும் அப்படியே ஓடிட்டாங்க. நீங்களும் கூட தொடர்ந்து மழை பெய்ய ஏற்படுத்தி பேசலாம். இப்பவும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, பாடல் கேட்டு வரலாம்.

0: நிம்மதி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப இங்க கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் அருள்மொழி, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் அருள்மொழி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்புறம் யாருக்காக எல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
1: உங்களுக்காகவும் நந்தபுரமா கிளிநொச்சி ராணியக்கா, தூமலரஞ்சி, சாந்தி கோவிந்தராஜன், ராஜலட்சுமா, பாடகி சினிமாம்மா, முந்தாஜ் போயகா, கட்டுவன் சவுந்தராக்கா, விமலோகியக்கா, மாமனா நீசா, கலா குமுதினி, விஜிதா, ஒத்ததாக்கா, ஸ்ரீமுருனா, வடிவிரனா, ஆட்டோ விஸ்வநாதன், அலசுந்தரமனா, ஈகரண்ணா, சாம்குமார், அப்துல் மஜீத், வசந்தகுமார், இங்கிரிய ரவி, தயாளனா, வாசனா, அளவட்டி செந்தி, லிம்மானிவ, பாடல் சின்ன தம்பி, உடம்பு கணவதி, தோப்பு ரிபா, வசீர் அண்ணா, அனைவருக்காகவும் எனக்கு நினைத்தான் நீங்க குளிரிக்கு மதையோ பாடுதாங்க.
0: சரி ஓகே, தொடர்ந்து கேளுங்க.
1: சரியா,
0: பாட்டு
1: சரியா.

0: நீங்கள் வாகனத்தை செலுத்தும் போது சரியாக இருந்தால் மாத்திரமே விபத்துக்களை தடுப்பது சாத்தியமாகும். உங்கள் முன்னால் வரும் வாகன ஓட்டுநர்கள் கூட தவறுகள் செய்யலாம். அவதானமாக வாகனத்தை செலுத்துங்கள்.
1: டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
4: அனுசரணை.
5: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ்.
3: கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
7: இப்படி சும்மா பொய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
8: அரு என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
9: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
3: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
10: ஆட்டிகளுக்கு எவ்வளவு மக்களையா கூப்பிட.
11: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
12: இது என்ன பிரமாதமா? இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
11: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
13: மச்சு போட்டு தாக்கு.
11: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
14: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: பாடல்களையும் கேட்கலாம். இப்ப இங்க கூட பேச, ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நீங்களும்
0: கூட அதே சந்தோஷத்தோட வந்திருக்க மாதிரியே இருக்கு எனக்கு. அப்படியா, நானும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உங்க கூட பேசினதுல.

சரி ஓகே. ஹலோ, சரி ஓகே. அவங்களுடைய அழைப்புல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து அவங்களுமே பேசியிருந்தாங்க. அவங்க யார் யாருக்காகலாம் பாடல் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்களோ அத்தனை உறவுகளையும் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கும்கி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல்.

0: ரகசியங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: Wasn't the FM.

0: மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப இங்க கூட பேச, ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இது?
1: கண்டுபிடிக்க முடியல.
0: யார் யார் யார் இது?
1: பாலகிருஷ்ணகுமாரி.
0: பாலகிருஷ்ணகுமாரி, எப்படி இருக்கீங்க? ஓகே, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: சமைச்சிட்டு இருக்கேம்மா.
0: சமைச்சிட்டீங்களா? என்ன சமையல் இன்னைக்கு?
1: இன்னைக்கு ரசம் காய்ச்சினே.
0: ஆஹா, வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ஸ்பெஷல்.
1: ஆமாமா.
0: சரி, ஓகே ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்காங்க எல்லாம் கேட்க போறீங்க?
1: மக சுகந்திக்காகவும், மருமகன் சுரேஷ்குமாருக்காகவும், மகன் அனுஷ்டானுக்காகவும், மகன் சுஜிமாவுக்காகவும், மகன் சுதர்ஷனுக்காகவும், மருமகள் தினஸ்கர் பேட்டிக்காகவும், பேர பிள்ளைகளுக்காகவும், அருள்மொழி அம்மாவுக்காகவும், இந்தியா ரவிக்காகவும், வசதகுமாரி போல அனைவருக்காகவும், கணவருக்காக எல்லாத்துக்காகவும்
0: கேட்கிறோம். நன்றி
1: நன்றி.
2: அவளை படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதல்ல.

0: 2.8 வசந்தம் FM வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தென்மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயலால் டி சில்வாவை பிணையில் விடுதலை செய்ய கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் சந்தேகநபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னரே கொழும்பு நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதற்கமைய சந்தேகநபரை தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இருப்பினும் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதித்த நீதவான் அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: கூகுள் நிறுவனத்தின் ஆண்ட்ராய்ட் பாதுகாப்பு பிரிவு பணிப்பாளர் ரெனி மேயர் ஹாக்பர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அமெரிக்க பாதுகாப்பு துறையுடன் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒப்பந்தத்தில் கூகுள் நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கார்பன் சமநிலை இலக்கிலிருந்து விலகியதாக அவர் குற்றம் சாட்டியது இந்த முடிவுக்கு காரணமாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாகம் தனது ஒழுக்க நெறி திசையை இழந்துவிட்டது என குறிப்பிட்ட அவர் நிறுவனத்தின் தற்போதைய திசையுடன் தன்னை இணைத்துக் கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தியாள செய்தியை மதியம் 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: கொம்பன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப இங்க கூட பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க அப்படியே வந்து வேகத்துல ஓடிட்டாங்க. நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பினை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். மழைக்க வேண்டிய இலக்கம் 0-1-2-7-7-5-0-0-1-க்கு, அதே போல 0-1-2-7-5-1-1-1-க்கு. இப்ப இங்க கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: பாடல்கள்லாம்
0: நன்றி.

0: அரண்மனை திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கும். இப்ப இங்க கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நான் நிசாம் பேசுறேன்.
0: நிசாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிசாம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: கலையில இருக்கிறோம் அக்கா.
0: அப்படியா, வேலை என்ன? என்னதான் வேலையா இருந்தாலும் வசந்தத்தோட தான்.
1: அபுல்
0: நானா வரல, அவரை தேடி கண்டுபிடிக்கணும். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான படம் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: வசந்தம் கேக்கும் அனைவருக்காகவும் கேக்கமாப்பா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.6 102.8. விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். நீங்கள் எங்கிருந்தாலும்

0: சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
1: அவளோட சிரிப்பு,
0: அவனோட பார்வை,
1: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.
2: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
3: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
4: அரு என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
5: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
6: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
7: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
8: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
9: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
10: இது என்ன பிரமாதமா? இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
9: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு
11: மச்சு போட்டு தாக்கு.
9: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
12: போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

மதிய நிறுத்தம் நிகழ்ச்சி இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் அப்படியே கேட்டுட்டு இருக்கும். நீங்களும் கூட தொடர்ந்து மலைப்பினை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். ஏராளமான உறவுகளும் பேஸ்புக் வழியாகவும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மதிய நேரம் வணக்கம் சகோதரி, உங்களுக்கு நிகழ்ச்சியோடு நானும் பயணித்துக் கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுளிலிருந்து மனோ நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான மதிய நேரம் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, பாடல்கள் எல்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள் சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பீகம் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. இனிய மதிய பொழுது வணக்கம் சொல்லி தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியமும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிய மதிய நேரம் வணக்கம் சொல்லி மத்துகம் அம்பேத்தனையில இருந்து பனிமலர் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. ஹாயக்கா இனிய மதிய வணக்கம் சொல்லி ப்ரோக்ராம் சூப்பர், நவீன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிய மதிய பொழுது வணக்கம் சொல்லி கின்யா மகரூப் நகர்ல இருந்து நசூர் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி அருமையான வெள்ளிக்கிழமை மதிய வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்னையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லி வேலுசாமி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. வணக்கம், மதிய நேர நிகழ்ச்சியில் நாங்களும் இணைந்துள்ளோம் சொல்லி பத்தனையில இருந்து மரியதாஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன், உங்க ஷோ சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாழ்த்துக்கள் சொல்லி திஸ் மகாராமையில இருந்து கீதா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் சொல்லி, ஹாய் நான் தெய்வ வீட்டையில இருந்து ஸ்ரீகாந்த், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மதிய நேரம் வணக்கம், மியூமிட்டி கந்தையில இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாத் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் சொல்லி இந்துகளிலிருந்து அரசு நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. மற்றும் அன்பான மதிய பொழுது வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புகளுக்காக மொழிக்கிறது ஒரு சூப்பரான பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் அறிவுமதி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் ஏற்படும் வாகன விபத்துகளின் எண்ணிக்கை அண்ணளவாக 150, இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகின்றது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாய் செலவிடுகிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள், அது உங்களின் பொறுப்பு.
1: பாதுகாப்பாக செல்வோம். 102.2 சமயத்தலை வரிசையில் வசந்தத்தின் மதிய நிறு குதுகலம் நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க அப்படியே வந்த வேகத்துல போயிட்டாங்க. இந்த ஒரு சொந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். யார் இது?
2: நான்
1: ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீட்ட இடைவெளிக்கு பிறகு பேசுறேன் உங்களோட. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், கவலை எல்லாம் படக்கூடாது. சரியா?
2: பிள்ளைங்களை விட நீங்க
1: அத்தனை பேரும்
2: பிள்ளைங்களை விட
1: பாசம். ஓகேமா, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
2: நம்ம வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கோம். எல்லா சொந்தங்களுக்கும், அறிவிப்பாளர் எல்லாருக்கும், உங்களுக்காகவும், புவனேஷ்காகவும், பிரதீப்புக்காகவும், சங்கருக்காகவும், நிலோசனுக்காகவும், எனக்காக இங்கே இருக்கும்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி.

ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேயர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஜி ஆர். விடைபெற்று செல்லும் நானன்று முகல் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

அடடா என்ன பாட்டு, இந்த பாட்டுக்கே கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. ஓகே, நன்றி ஸ்ரீஸ்ருவி. நேர்கள் தொடர்ந்தும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடந்திருக்கலாம். நிரம்பி பொழுது மாலை 3 மணி டாட்

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகி இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கழுகங்கையின் கிளையாறான குடாஓயாவின் நீர்மட்டம் தற்போது எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்ந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறு நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் வெள்ள அபாய எச்சரிக்கை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடாஓயாவின் அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிப்போர் மற்றும் பயணிகள் அவதானத்துடன் இருக்குமாறும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: ஓமன் கடலோரத்திற்கு அருகிலுள்ள ஹார்முஸ் நீரிணை பகுதியில் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க படையினர் நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாலாவ் கொடி ஏந்திய செட்டஃபெல்லோ என்ற எண்ணெய் கப்பல் மீதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கப்பலில் இருந்த 24 இந்தியர்களில் 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் 3 உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் ஆதித்ய சர்மா, சிவானந்த சௌரேஷியா மற்றும் தலைமை பொறியாளர் பட்னாலா சுரேஷ் ஆகியோர் அடங்குவதாக இந்திய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் அமெரிக்க தூதரகத்தின் மூத்த அதிகாரியை அழைத்து எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. மேலும் பிராந்தியத்தில் பதற்றத்தை குறைத்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியை மாலை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகிறது இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்.
1: 102.6 102.8

வசனங்கள் சொன்னங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள் என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போகிறோம் 102.6 102.8 வசனத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. நிறைய உள்நாட்டில் நடக்கிற விஷயங்கள், எங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிறது அப்டேட்டும் மட்டுமல்லாமல் சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களோடு, உலகத்தில் எதிர்வு குரல் எப்படியான விஷயங்களோடு 5 மணி வரைக்கும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இப்போவே நீங்கள் டியூன் பண்ணலாம் 102.6 102.8 வசனம் எஃப்எம் மட்டும் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கலாம். நான் ஜிஆர் உங்களோட 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போகிறேன். நிறைய விஷயங்கள் பேசலாம். உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. காலநிலை மாற்றம் ஒரு பக்கம் வித்தியாசமான ஒரு காலநிலையை தந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் மழைக்காலம் ஆரம்பித்து இருக்கிறது. எனவே இந்த மழைக்காலங்களால நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது, விபத்துக்கள் ஒரு பக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படியான நிலையில இப்போ வந்துட்டு கழுகங்கையினுடைய கிளை யாரான குடாவோயாவி நீர்மட்டம் தற்போது எச்சரிக்கை மட்டத்தில் உயர்ந்திருக்கிறதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இதனால அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, பாதுகாப்பாக இருங்க, அவதானமாக இருங்க, அடிக்கடி நீங்க வந்துட்டு செய்திகளை கேளுங்க. அப்பதான் ஒரு உங்களுக்கான ஒரு நிலவரம் தெரியும். நீர்மட்டம் உயர்ந்தால் அதுக்கான முன்னெச்சரிக்கையை ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனவே பாதுகாப்பான இடங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நீங்க போவதற்கு தயாராக இருங்க. ஓகே, அதே போலதான் 4 முக்கியமான மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நுவரெலியா, கண்டி, ரத்தினபுரி, கழுத்துறை போன்ற மாவட்டங்களுக்கு இப்போ முதலாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பகுதியில் இருக்கிற மக்களும் பாதுகாப்பாக இருங்க. தொடர்ந்தும் இந்த வானிலையில் கொஞ்சம் மழையுடனான காலநிலை ஏற்பட்டிருக்கிறதுனால நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க, பாதுகாப்பாக இருங்க. இரவு நேரங்களில் பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க, வீட்டில் இருக்கிறதே ரொம்பவே நல்லது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு வந்துட்டு அதிகமாக எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சது அந்த தங்கம். ஓகே, தங்கம் பிடிக்காம யாருமே இருக்க மாட்டா. தங்க பிரியர்களுக்கான ஒரு செய்தியாக தான் இது இருக்கிறது. என்னன்னு சொல்லிப்பானா, நேற்றையை விட இன்று தங்கத்தினுடைய விலையை ஒப்பிட்டு பார்க்கும்போது 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இலங்கையினுடைய தங்கம் 24 கரட் ஒரு பவுன் ஒன்று 370,000 விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 380,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. பாரி ஒரு அதிகரிப்பு இல்லையா? 1,000 2,000 தாண்டி 10,000 ரூபாக அதிகரிச்சிருக்கிறது. ஓகே, இதே போலதான் இந்த காலநிலை மாற்றத்தினால் வந்துட்டு இனி வருகின்ற காலங்கள், அதாவது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் போன்ற காலங்களில் வந்துட்டு கொஞ்சம் இந்த மழைக்கான காலநிலை சற்று குறைந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த காலப்பகுதிகளில் வறட்சியான ஒரு நிலை ஏற்படக்கூடுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரியான காலத்தையும் தாண்டி அந்த மாதிரியான ஒரு காலத்தில் வறட்சி வரும், எனவே நீர் பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. எனவே அவதானமாக இருங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது 102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடந்திருக்கிறீங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.

திரைப்படத்துக்காக வித்யா சாகரனுடைய இசையில் நல்ல பாடலோடு கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. 102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நான் ஜிஆர் உங்களோடு இணைந்திருக்கிற நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். பொதுவாக இன்று என்ன தினம் அப்படின்னு சொன்னா, குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு சர்வதேச தினம். இதனை முன்னிட்டு வந்துட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது 2025 குழந்தை தொழிலாளர் தொடர்பாக சுமார் 516 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிச்சிருந்தது. அதுக்குபடியாக சில அந்த அறிக்கைக்கு பிறகு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பிரகாரம் கடந்த ஆண்டில வந்துட்டு தொழிலாளர்கள் தொடர்பாக 173 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுச்சு. அந்த முறைப்பாடுகள் வந்துட்டு என்னதுக்காக அப்படின்னு சொன்னா, குழந்தைகள் கடத்து தொடர்பாக 53 முறைப்பாடுகளும், குழந்தைகளை பயன்படுத்தி யாசகம் எடுப்பாங்க இல்லையா, அது தொடர்பாக 287 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே குழந்தைகளுக்கு எதிராக இப்படி நடக்கிற கொடூரமான சம்பவங்கள், அது மட்டுமல்ல குழந்தைகளினுடைய இந்த பருவம், அவர்கள் இப்படியான விஷயங்களுக்கு துன்புறுத்தப்படுறது, அது தொடர்பான ஒரு கடுமையான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 16 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தை கட்டாயம் கல்விக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எனவே 16 முதல் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், அவர்களுடைய உயிர், அதே போல உடல்நலம், கல்வி, ஒழுக்க வளர்ச்சி, இந்த இவ்வாறான விஷயங்களில் வந்துட்டு வேலைகள் வந்துட்டு ஒரு ஆபத்தான நிலைமைகள், அவங்கள வேலைகளுக்கு அமர்த்தப்படுவதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பான அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பாரதூரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. எனவே இது சம்பந்தமான சட்டங்கள் கடுமையாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, நல்ல விஷயம், சிறுவர்களுக்காக ஒரு நல்ல ஒரு திட்டம் சட்டம் கொண்டு வந்தால் நல்லாகத்தான் இருக்கும். அது மட்டுமல்ல, இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ மழைநிலையுடனான காலநிலை அதிகரித்து இருக்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் பயணிக்கிற போது கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தும், மின்னல் தாக்கத்தினால் உள்ளான ஒரு விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா விமான நிலையத்தில் வந்துட்டு அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. என்னத்துக்காக அப்படின்னு சொன்னால், கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்றிரவு வந்துட்டு ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்த விமானம் ஒன்று தான் இவ்வாறு அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. EL 606 என்னத்துக்காக அப்படின்னு சொன்னால், அதனுடைய என்ஜின் மீது வந்துட்டு மின்னல் தாக்கி இருக்கிறது. இதனால வந்துட்டு ரொம்ப அவசரமாக தரையிறக்கி அந்த விமான பயணங்கள் 5 மணித்தியாலம் தாமதமாகப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. பாதுகாப்பாக இன்னும் ஒரு விமானத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பயணமும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நல்ல விஷயம். ஓகே ஓகே, தொடர்ந்து பேசலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்க கேட்டிருக்கிறது 102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி. கேட்டிருக்கிறீங்க. நேரம் 3:25.

0: சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
1: அவளோட சிரிப்பு,
0: அவனோட பார்வை,
1: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.
2: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: காலை கலகல பார்க்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
1: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
2: அரு என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
3: ஆட்டிகளுக்கு எவ்வளவு மக்களையா கூப்பிட.
0: 102.6 102.8 காற்றலையில் முதல்

குறிப்பாக எல்லோருக்குமே தெரியும், இந்த ஈரான் அமெரிக்க போர் எப்பதான் நிறுத்தப்படும், அதுக்கு பிறகு என்ன நடக்கும், விலைவாசிகள் குறையும், இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நான் உட்பட எல்லாருமே அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கதைச்சா தான் பிரச்சனை தீர்வு தெரியும், கதைச்சா தான் பிரச்சனை என்னன்னு கூட தெரியும். அப்போ இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் கதைச்சு கதைச்சு சில பிரச்சனைகள் பெருசாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இப்போ ஈரானும் அமெரிக்காவும் அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இருந்தது. நேற்று தினம் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய நேரடி உத்தரவின் பேர்ல, டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு, நேரடி உத்தரவின் பேர்ல ஈரானை தாக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறைய இடங்கள்ல ஈரானை தாக்கி இருந்தாங்க. அதே நேரத்தில் ஈரான் என்ன பண்ணிச்சு, நீங்க தாக்கின நாங்க விடுவோமா அப்படின்னு சொல்லி முக்கியமான எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு அந்த ஹார்முஸ் நீர் நிலையை முடக்கி இருந்தது. அதனால எந்த கப்பல் பயணிச்சாங்க நீங்க தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவையும் போட்டிருந்தது. திடீர்னு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திடீர்னு மனசு மாறக்கூடியவர் இல்லையா, இரவு எழுந்ததும் நிறைய விஷயங்கள் யோசிப்பாரு, அதுல நல்லதுமே இருக்கும் கெட்டதுமே இருக்கும், அப்படியான ஒரு மனிதர் தான் அவரு. அப்போ திடீர்னு மனசு மாறிட்டாரு போல. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஈரானுடனான இந்த போரை நாம எப்படியாவது நிறுத்துவோம், அந்த தாக்குதல் எல்லாம் வேணா அப்படின்னு பாட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால வந்துட்டு உலக சந்தையினுடைய கச்சா எண்ணெய் விலை வந்துட்டு இன்று மீண்டும் ஒரு வீழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. நல்ல இதுல குறைந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஈரான் மீது நடத்த திட்டமிட்டிருந்த இந்த இராணுவ தாக்குதல் ரத்து செய்வதனால இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை மீண்டும் ஒரு வீழ்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அமெரிக்காவுடனான சாத்தியமான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு ஒரு முக்கியமான பகுதிகள் இப்ப வந்துட்டு நிறைவடைகின்ற தருவாயில் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வந்துட்டு ஈரான் வெளியுறவு அமைச்சர் இதை தெரிவிச்சிருக்கிறாரு. உரையினுடைய அந்த ஒப்பந்தம் இருக்குல்ல, ரெண்டு நாடும் நாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு உறுதியான ஒரு நிலையில வந்திருக்கிறோம், முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த உரையினுடைய முக்கிய பகுதிகள் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு பிறகு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம், அந்த உரையை அவங்க அந்த ஒப்பந்தத்தை முடிவு செஞ்சதுக்கு அப்புறம், துணை ஜனாதிபதியான ஜேடி வான்ஸ் கலந்து கொண்டு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்ற விழா வருகின்ற வார இறுதியில் ஐரோப்பாவில் நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வந்துட்டு வெள்ளை மாளிகை தான் அறிவிச்சிருக்கிறது. எனவே நல்ல விஷயங்கள் இனி வரும் வாரங்களில் நடைபெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கும் கூட இந்த யுத்தம் ஒரு மாதிரி அல்ல, முழுமையாக சமாதானத்தின் அடிப்படையில் முடிஞ்சு எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் அது போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இப்போ எல்லாருமே இருக்கிறோம். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசலாம். அது மட்டுமல்ல, இந்த அதாவது பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கின்ற பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது. பிரித்தானியாவில் இந்த பாதுகாப்பு செலவினங்கள் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக பல மாதமாக அந்த நாட்டினுடைய பல சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தது. இப்போ இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் வந்துட்டு திடீரென்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது வந்துட்டு பிரித்தானியா பிரதமர் ஸ்டார்மருக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இனி எதிர்வரும் காலங்களில் அவர் என்ன செய்ய போறாரு, இந்த நிதி நெருக்கடியை எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இப்போ இருக்கிறாரு. எல்லாருமே இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. நல்லது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு, பேசலாம். போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க.

0: சிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோ.
1: வணக்கம், வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
4: அடையத்தனை நாளா இந்த சுகமில்லை நித்திரையும் வீணாச்சு.
5: இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம். அந்த படம்

0: எடுத்துச் சென்ற பாடல்கள் எல்லாம் உங்கள் இதயங்களை தொட்டு செல்கிறது. பாடும் நிலாவில்
1: சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தால் சொத்து சுகம் தேவையில்லை.
0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன், தலைவன், தலைவன். எங்கள் வசந்தம் FM 102.6, 102.8, 102.8. திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
2: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் அறிவுமதி. வருகிறது பாடல், இது சேது திரைப்படத்துக்காக.

மழைக்காலம் அப்படிங்கறதுனால வீதி விபத்துகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. அதை குறைப்பதற்காக ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம், டேக் கேர் வேலை திட்டமாக இலங்கையில் இருக்கின்ற அனைத்து பாடசாலைகளும் உள்ள மாணவர்களுக்கு வீதி விதிமுறைகள், வீதி விபத்துக்களை எதிர்காலத்தில் தடுப்பது தொடர்பாக குறுநாடகங்கள், அது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களாக இரண்டாம் கட்ட நிகழ்ச்சி திட்டமாக இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் இந்த வீதி விபத்துக்களை கொஞ்சமாவது குறைத்துக் கொள்வதற்கான முன்னாயத்தமாக இது இடம்பெற்று இருக்கிறது. எனவே இதுக்காக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க சுயாதீன தொலைக்காட்சியான ITN, அதே போல வசந்தம் FM, வசந்தம் TV, லக்கன் FM அனுசரணையில் இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களை தெளிவூட்டி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகின்ற பட்சத்தில் எதிர்காலத்தில் இந்த வீதி விபத்துக்களை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து விழுந்திருங்க போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு.

0: திட்டமிட்டில் வசந்தம் FM அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கட்பிட்டி வரையான கடற்பரப்புகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலை குறித்த சிவப்பு மட்ட எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இந்த அவசர எச்சரிக்கை நாளை முற்பகல் 10:30 வரை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடற்படை மற்றும் மீனவ சமூகங்கள் மறு அறிவித்தல் வரும் வரை இந்த கடற்பரப்புகளுக்குள் கடல் தொழிலுக்காக செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன் துறை வரையான கடற்பரப்புகளும் கட்பிட்டியிலிருந்து கொழும்பு மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளும் அவ்வப்போது பலத்த காற்றினால் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்படை மற்றும் மீனவ சமூகங்கள் இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் வானிலை முன்னறிவிப்புகள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: சென்யார் புயலால் இந்தோனேசியாவின் அரிய வகை ஓரான் குட்டான் இனத்தில் 7% அழிந்துவிட்டதாக புதிய ஆய்வொன்றில் கண்டறியப்பட்டுள்ளது. 2025 இந்தோனேசியாவை தாக்கிய சென்யார் புயல் 1000-க்கும் மேற்பட்டோரின் உயிரை பறித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமத்ரா தீவில் ஏற்பட்ட கனமழை மற்றும் நிலச்சரிவுகளுக்கு பின்னர் 4 நாட்களில் 58 ஓரான் குட்டான்கள் கொல்லப்பட்டதாக அந்த ஆய்வு கண்டறிந்துள்ளது. உலகில் 800-க்கும் குறைவான தபானுலி ஓராங்குட்டான்களே எஞ்சியுள்ளதாகவும் அவை அழிவின் விளிம்பில் இருப்பதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

0: என்னென்ன சொல்றா பாருங்க.
1: Let me sing a kutti story. Pay attention, listen to me.
2: Kutti story.
3: Kutti story.
4: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
5: ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் மீது கருணை கொண்ட சீடன் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அவரை தனது இல்லத்துக்கு அழைத்து தனது குருவிடம் அறிமுகப்படுத்துறார். அதுக்கு குரு சொன்னார், அவரை அப்படியே ஓரமாக ஒரு மூலையில் உட்கார விடுங்கள் என்று சொன்னார். அதுக்கு பிறகு அவருக்கு தேவையான உணவு நீரை அருகில் வையுங்கள், ஆனால் உண்ணும்படி அவரை கூற வேண்டாம், யாரும் அவருக்கு தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று குரு சீடர்களிடம் ஆர்டர் செய்கிறார். அதுக்கு பிறகு அவர் பசித்தால் அவரே எடுத்து சாப்பிடுவார், அவருக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் அப்படின்னு குரு சொல்லிவிடுகிறார். நீங்கள் யாரும் கண்டுகொள்ள வேண்டாம் என்றார் அந்த குரு. அவர் கத்துவார், கற்களை வீசினார், ஆனால் அவரை யாரும் அங்கு கண்டுகொள்ளவில்லை. சீடர்கள் அவரவர் வேலைகளை அப்படியே பார்த்தார்கள், ஆனால் அந்த மனநிலம் பாதிக்கப்பட்டவனை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அவர் அதிகமாக கத்தினார், அவருடைய செயல்களை எல்லாம் செய்தார், ஆனால் அவர்கள் யாரும் அங்கு இருக்கிறவர்கள் மறுபடியும் அவரை கண்டுகொள்ளாமல் அவர்களுடைய வேலையை செய்து கொண்டே இருந்தார்கள். அதுக்கு பிறகு அந்த மனநிலம் பாதிக்கப்பட்டவர் ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு நாள் அந்த குருமுன் வந்து, எனக்கு தியானம் சொல்லி தருவீர்களா என்று கேட்டார். அதுக்கு குரு ஒரு ஆச்சரியமாக பார்த்து அவர் கூறினார், எதிர்மறையற்ற யாரும் இல்லை என்றார். அவர் செய்கிறதுக்கு நாங்கள் எதிர்மறையாக எதுவும் செய்யாவிட்டால் அவர் அப்படியே அமைதியாகி விடுவார், அதுதான் நிதானமான ஒரு அவசியம் அப்படின்னு சொல்கிறார். எனவே ஒருவேளை அது சரியாகவில்லை என்றால் பரவாயில்லை, நீங்கள் சரியாக இருப்பீர்கள் என்றால் நிதானம் நீளமானது அப்படின்னு அந்த குரு அவர்களை பார்த்து சொல்கிறார்.

0: மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்.
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.

சுப்ரா ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டிருக்கிறது 102.6 102.8 வசனத்தின் போட்டு தாக்கணுங்கள் சூடுகிடந்து இருக்கிறீங்க. நேரம் 4:23 நிமிடமாக கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உள்நாட்டில் எங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள், வெளிநாட்டில் அதே போல சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்கள் எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க கேட்டிருக்கிறது வசனத்தின் போட்டு தாக்க www.vasanthafm.lk பக்கங்கூடாக இணைந்திருக்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ வந்துட்டு அதிகமாக எல்லோருமே வந்துட்டு பணக்காரர் அப்படின்னு சொன்னாலே டக்குண்டு உலகத்திலே பணக்காரர் டாப் 10 பணக்காரர் யார் அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஒருத்தர் பேரை சொல்லுவீங்க இல்லையா, பில் கேட்ஸ், அம்பானி இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே சொல்லுவோம். ஆனா அந்த இடத்தையெல்லாம் தாண்டி அந்த தடைகள்லாம் ஒட்டித்து ட்ரில்லியனர் பணக்காரர் என்ற ஒரு வரலாற்று சாதனையை படிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, உலகின் முதல் முறையாக ட்ரில்லியனரான எலான் மாஸ்க் அப்படின்னு சொல்லலாம், ஸ்பேஸ் நிறுவனம் இன்று வந்துட்டு அமெரிக்க பங்கு சந்தையில களமிறங்கி ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது பெரிய ஒரு சாதனை தான். அதுவும் ட்ரில்லியரான ஒரு பண சாதனையை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்க பார்த்தானே எலான் மாஸ்க் உடைய புகைப்படங்களும் அது பத்திய செய்தியா தான் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, அபராதம் விதிச்சா இப்படிதான் விதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் தென்கொரியால நடந்த ஒரு சம்பவம். இந்த டேட்டா கசிவுனால எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். எங்களுடைய டேட்டாக்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு முக்கியமான தரவுகள், எனவே அவற்றை நாங்கள் வந்துட்டு ஒருத்தருக்கு கொடுக்கின்ற போது மிக பாதுகாப்பான ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும், அது பாதுகாப்பான ஒரு தரவா தான் இருக்கணும். தென்கொரியாவில் ஒரு பிரபலமான இணையவழி வர்த்தகம் டெலிவரி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம், கூபாங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், வாடிக்கையாளர்களுடைய தனிப்பட்ட அந்த விவரங்கள் இருக்குல்ல, அந்த டேட்டாவை பாதுகாப்பதில் மிஸ் பண்ணிட்டு, அப்போ அந்த விஷயத்தை நாங்கள் பாதுகாக்கிறத தவறிச்சிட்டோம், அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது உரிய முறையில் அறிவிக்கணும் அரசாங்கத்துக்கு. ஆனால் அதையும் அவங்க தவறு செஞ்சிட்டாங்க, அதையும் அவங்க அறிவிக்கல உரிய நிறைப்படி. அப்போ என்ன செஞ்சிருக்கு, தென்கொரியாவினுடைய அரசு மிகப்பெரிய ஒரு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 408 மில்லியன் டாலர் அபராதம் அந்த நிறுவனத்துக்கு விதிச்சிருக்கிறாங்க. அதுதான் தென்கொரியாவிலே ஒரு நிறுவனத்துக்கு அந்த டேட்டா கசிவால் விதிக்கப்பட்ட மிக உயர்ந்த அபராதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அபராதம் என்ன, இதையும் விட ஒரு அபராதம் விதிக்கணும். இப்படியான விஷயங்களில் நாங்கள் ஒரு பாதுகாப்பாக ஒருத்தருக்கு கொடுக்குற ஒரு விஷயத்தை இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக கடுமையான சட்டங்களும் கொண்டு வரப்படணும். அது மட்டுமல்ல, இப்படியான சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருந்தால் தான் யாருமே எங்களுடைய டேட்டாவை தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தில் நடக்கிற சமாதானம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கிற பிரச்சனைகள், சண்டைகள், யுத்தங்கள், இதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கட்டாயத்தின் பேரில் இன்னும் இந்த இடத்துலேருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு குடிபெயர்ந்து போகிறாங்க, அகதிகள் ஆக்கப்படுகிறாங்க. சொந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதே ஒரு அகதி தானே இல்லையா. உலகெங்கிலும் இருக்கின்ற இந்த வன்முறை சம்பவங்கள், மனித உரிமை மீறல்கள், அரசியல் ரீதியான பிரச்சனைகள், அரசுக்கும் அரசுக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இதனால் மக்கள் தான் பாதிக்கப்படுகிறாங்க. இந்த காரணத்தினால 11,78 கோடிக்கு அதிகமான மக்கள் தன்னுடைய சொந்த இடங்களை விட்டு வலுக்கட்டாயமாக வேறொரு இடத்துக்கு குடியமர்த்தப்படுவதாக ஐநா இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உலக மக்கள் தொகையை ஒப்பிட்டு பார்க்கறதுக்குல 70 பேர்ல ஒருவர் வந்துட்டு இப்படி அகதிகளாக வாழக்கூடிய ஒரு அபாய நிலை ஏற்படுவதாகவும் அந்த அறிக்கை சொல்லியிருக்கிறது. பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு, எங்களுடைய சொந்த இடத்துல இருக்கிற மாதிரி வராது, சொந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு போனாலே நாங்கள் மொத்தமாகவே ஒரு அகதி தான். எனவே சமாதானமாக ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு சமாதான உடன்படிக்கையோ இல்லை சமரசமோ ஒரு பரஸ்பரமோ இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நாங்கள் சந்தோஷமாக வாழலாம்.

0: காசை பாட்டணம் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. தொடர்ந்து மணிந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியுடன். நேரம் 4:31.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8.
2: இது மக்கள் சூடிய மகுடமே,
3: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
6: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
7: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
5: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
6: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
8: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
9: Yeah.

0: வணக்கம் வசந்தம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

இன்னொரு காதல் திரைப்படத்துக்காக நல்ல பாடல் வந்து கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 102.6 102.8 வசனத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறீங்க. நன்றியா. நிறைய விஷயங்கள் உங்க கூட பேசிக்கொண்டிருக்கிறோம். பொதுவாக சிறு பிள்ளைகளை நாங்க எடுத்துக்கொண்டு போகணும்னு சொன்னா வீதிகளில் போகும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக அவதானமாக போகணும்னு சொல்லன்னா ஆபத்துக்கள் அதிகரிக்கும். இந்தியா பக்கம் நாங்கள் போகிறோம். இந்தியா பக்கம்தான விபரீதமான எக்கச்சக்கமான நிறைய சம்பவங்கள் அடிக்கடி ஏற்படும். ஹைதராபாத்தில் என்ன சம்பவம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால், மாம்பழத்தை சாப்பிட்ட ரெண்டு பேர் ரெண்டு சகோதரிகள் அடுத்தடுத்து உயிரிழந்திருக்கிறாங்க. மாம்பழத்தை சாப்பிட்டு இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வயிற்று வலி ஏற்பட்டிருக்கிறது, வயிற்றுப்போக்கில் ஏற்பட்டிருக்கிறது, திடீர்னு ஒரு மயக்கமான ஒரு நிலைக்கு ஏற்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணதும் அடுத்தடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீஸார் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தீவிரமாக அவங்களோட வீட்டிலாம் சோதனை போட்டு அந்த மாம்பழத்துக்கு மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாம்பழத்தில் ஏதாவது கலக்கப்பட்டிருக்கிறா அப்படிங்கிறது மேலதிக விவரங்களுக்கு பிறகுதான் தெரியும். ஆனாலும் ரெண்டு பேரும் இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. ஹைதராபாத்தில் இந்த சம்பவம் நடந்துட்டுருக்கு. ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, பட்டிருப்பீங்க, பிரியாணி சாப்பிட்டு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தர்பூசணி அதுக்கு பிறகு சாப்பிட்டு உயிரிழந்த ஒரு சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது, பரவலாக பேசப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அதை தீர விசாரித்ததுக்கு அப்புறம் தான் விளங்கியிருந்தது, அந்த தர்பூசணியில் எலி மருந்து கலக்கப்பட்டு தான் இவங்க உயிரிழந்தாங்க. ஒரு சம்பவம் இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. இதே போல தான் கர்நாடகா பக்கமும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய குழந்தையை வந்துட்டு பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு வர வழியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 1.5 வயது ஒரு ஆண் குழந்தை இருக்கும், தன் தாய் வந்துட்டு அழைச்சி வந்திருக்கிறாங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, இனி வீட்டை தானே வரணும், ஓகே வந்துட்டு இருக்கிற அந்த பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 40 அடி உயரத்தில் இருந்த ஒரு தென்னை மரத்தில் இருந்து, அந்த உயரம் ஒரு 40 அடி இருக்குமாம், அந்த 1.5 வயது ஆண் குழந்தையினுடைய தலையில் விழுந்திருக்கு. ஓகே, விழுந்த இடத்துல ரொம்ப சீரியஸான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிற, அதுக்கப்புறம் வைத்தியசாலையில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை உயிரிழந்திருக்கு. பாருங்கள், பிள்ளைகளை வந்துட்டு சிறு பிள்ளைகளை நாங்கள் வந்துட்டு கூட்டிகிட்டு செல்லும் போதுமோ, அல்லது மழைக்காலங்களில் பாரி ஒரு மரங்களுக்கு பக்கத்தில் ஒதுங்கிறது, அது விளம்பர பதாதைகளுக்கு பக்கத்தில் இருக்கிறது, வடிகானுக்கு பக்கத்தில் பயணிக்கிறது, அதே போல் வாகனங்களை செலுத்துறது எல்லாம் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். எனவே இப்படியான விஷயங்களில் சிறு பிள்ளைகள் மட்டுமில்ல, நாங்களும் ரொம்ப அவதானமாக கையாள வேணும் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறோம். ஓகே, பாதுகாப்பாக இருங்க. மழை வேறு அடிக்கடி வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் கேட்டுட்டே இருக்கிறது வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி. நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து முடிஞ்சிருக்கேன்.

0: மாப்பிள்ளை திரைப்படத்துக்காக இவனுடைய சீல் பாடல் கேட்டீங்க. நிரம்பி பொழுது 4:46.
1: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8. விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
2: இப்படி சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானவா?
3: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
4: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது இல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 முதல் 6 வரை.
5: ஆட்டிகளுக்கு எவ்வளவு மக்களையா கூப்பிட.
6: GI பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், போல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 0971 79 79 76 38.

102.6 102.8 வசந்தத்தின் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. எல்லாருமே எதிர்பார்த்த ரொம்ப கோலாகலமாக ஆரம்பமாக இருந்தது ஃபிஃபா உலக கிண்ணம் 2020 ஆண்டுக்கான தொடர். எனவே மெக்சிகோவில் ரொம்ப கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதே போல முதல் ஆட்டத்தில் ஏ பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் செக் குடியரசு 2-1 கோல் கணக்கில் வீழ்த்தியது. அது மட்டுமல்ல தென்கொரியா வெற்றி பெற்றிருக்கிறது. மெக்சிகோ இப்போ வந்துட்டு மைதானத்தில் நடைபெற்றிருக்கின்ற இந்த உலக கிண்ண ஃபிஃபா ரொம்ப பிரம்மாண்டமான முறையில கோலாகலமான முறையில இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது இப்படி இருக்க இலங்கையில ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மைதானம் இப்ப தயாராக வர இருக்கிறது. இலங்கையில் ஒரு புதிய ஒரு சர்வதேச தரத்திலான கால்பந்த மைதானம் தான் அது கட்டுவதற்குரிய இப்ப வழங்க ஃபிஃபா ஒப்புக்கொண்டிருக்கிறதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிச்சிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு விஷயம். இது வந்து எங்க ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா நீர்கொழும்பு பகுதியில தான் இதுக்கான திட்டங்கள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சர்வதேச தரத்தில் கால்பந்து மைதானமாக இது திகழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த தகவலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சிகளுடன் ஆனந்தி உங்களுடன் இணைந்திருப்பாங்க. எல்லாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பிரிவு விடைபெறும். நான் ஜி ஆர். தொடர்ந்து வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டே டூன்ட் மக்களே, ஹாப்பி வீக்.

0: மட்டில் வசந்தம் எஃப்எம் வனத்தியாள சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரம் தாக்கல் செய்தது. பிரதிவாதியான முன்னாள் அமைச்சர் சந்திரசேனவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இரு குற்றப்பத்திரங்களை தாக்கல் செய்துள்ளது. 2014 ஆண்டு ஜனவரி 1 தேதி முதல் டிசம்பர் 31 தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் அனுராதபுரத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் விவசாயிகளுக்கு நிவாரண விலையில் வழங்குவதற்காக அரசாங்கம் கொண்டுவந்த 36,000 கிலோகிராம் சோள விதைகளை தமது அரசியல் நண்பர்களுக்கிடையில் பகிர்ந்தளித்ததனூடாக ஊழலினும் குற்றத்தை புரிந்துள்ளதாக குறித்த குற்றப்பத்திரத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
3: ஈரானுடன் இணக்கப்பாட்டுக்கு வரவுள்ள நிலையில் தாக்குதலை மேற்கொள்வது குறித்து எடுத்த தீர்மானத்தை கைவிடுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். எவ்வாறெனினும் அமெரிக்காவுடனான இணக்கப்பாடு குறித்து இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானை இலக்கு வைத்து மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். ஈரானின் எரிபொருள் விநியோகம் மற்றும் செயல்பாட்டு நிர்வாகத்தை மிக விரைவில் தம்வசப்படுத்த உள்ளதாக டிரம்ப் இதன்போது குறிப்பிட்டார். எவ்வாறெனினும் ஈரானுடன் நடைபெற்று வரும் யுத்த நிறுத்தம் தொடர்பிலான பேச்சுவார்த்தை இணக்கப்பாடு எட்டுவதற்கான மட்டத்தில் உள்ளதனால் ஈரானை இலக்கு வைத்து மீண்டும் தாக்குதல் நடத்தும் தீர்மானத்தை கைவிட்டுள்ளதாக வெள்ளை மாளிகையில் ஊடகவியலாளர்களை சந்தித்தபோது டிரம்ப் தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வனத்தியாள சீதிகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் கூலான மாலை நிற வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாரத்தின் இறுதி நாள், உங்கள் அனைவரையுமே சந்திப்பது ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுவையிட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. 0112-77500 அப்படியும் இல்லை என்றால் 0112-77511 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது ஆரம்பத்திலே நம்மளோட பேசணும் அப்படின்னு சொல்லி அழைப்பினூடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யான்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். வணக்கங்கள்.
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் நிஜாம் பேசுறேன். ஆனந்தி அக்கா.
0: நிஜாம், எப்படி இருக்கீங்க? நிஜாம்,
1: நாங்க நல்லா இருக்கிறோம். ஆனந்தி அக்கா எப்படி இருக்கீங்க?
0: நான் எப்படி இருப்பேன்? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்க, வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நிஜாம்?
1: நான் கடையில இருக்கிறேன்க்கா.
0: கடையில? டெய்லி கடை தான்
1: என்ன? ஆமா, எனக்கு கடையில பிடிக்கும்.
0: அப்படியா?
1: ஆமா, வேலை தொழில் நல்ல ஆர்வமா இருக்கும்.
0: சரி, அப்புறம் இன்னைக்கு தொழில்லாம் எப்படி போனுச்சு?
1: இன்னைக்கு சும்மா நார்மலா போய்கிட்டு இருக்க. ஆனந்த,
0: அப்படியா? மலையா ஊர் சைட்ல?
1: மழை பெஞ்சிட்டு நின்றுச்சு.
0: நின்றுச்சு. சரி சரி, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா நிஜாம்?
1: ஆமா குடிச்சல. நீங்க குடிச்சிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன் நிஜாம். அப்படிதானே. சரி, அப்ப அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க அந்த பாடல நீங்க?
1: எனக்கு சூப்பரான பாடல் ஒண்ணு தரையுமா?
0: என்ன பாடல்?
1: சிவாஜி படத்திலிருந்து சஹானா பாடல்.
0: சஹானா? ஏன் இந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா?
1: தொடர்ந்து
0: நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. சரியா?
1: சரி.
0: அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் சிவானிக்கு அக்கா, ஜி அக்கா, சூவி அக்கா, சிவானந்த், மற்றது கண்ண தொட்டலைங்கள நிசாம் மச்சான், ராஜா தாத்தா, ஷரீன், சஹரான், சஃபாஸ், அம்பாஸ், மற்ற வசந்தம் கேட்கும் அனைவருக்காகும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:21.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இருந்து.
1: வசந்தம் FM 102.6 102.8.

0: Streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8.
1: நாடு முழுவதும் 102.2 அலைவரிசைகளில் சாமசமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்த மேக்ஸ் பிரஸ் நிகழ்ச்சியோட 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காகவும் அழைப்பினூடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாரும் சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: சவுந்தர்ராஜன்.
1: அப்படியே உங்க வானொலி பெட்டி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு பேச முடியுமா? அப்புறம் சவுந்தர்ராஜன் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா சுகமா இருக்கிறேன்.
1: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
2: வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கேன்.
1: வியாபாரம் இன்னைக்கு ஒரே வியாபாரமா வருதே. அப்புறம் சொல்லுங்க, வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது?
2: நல்ல போகுது. மலையாயிலே போகுது வியாபாரம்.
1: மலையோடு போகுது அப்படியே. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
2: எல்லாம் நல்ல சுகமா இருக்கிறாங்க.
1: சரி, இப்ப அடுத்து கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
2: மனைவி அன்பரசி, மகள் தர்சனா, மகன் சுரத்தன், மருமகள் ரிந்துஜா, வேரன் ஆதித்யா, கடையில் உதவி செய்யும் உதவியாக இருக்கும் கேசுதா அவர்கள்.
1: சரி, அனைவரையும் இணைத்துக் கொண்டு கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு.
2: நன்றி. தேங்க்யூ.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையிலிருந்து
2: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
3: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
4: அரு என்ன சாமான்னா எனக்கு யாரும் தெரியாது.
5: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது இல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பொதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான். வாகன ஓட்டுநரின் வேகம் அதிகமா அதிகமா அழையுங்கள். பிறகு பேசுவதற்கு வாய்ப்புகள் இல்லை.
1: டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.

புதுமைகளோடும் உலகின்

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் அறிவுமதி. ஒலிக்கும் பாடல் இது உதயா திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமானின் இசையில்.

0: வெள்ள திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக அப்படியே இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுபைடான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். 0112-775-0011 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போதாலும் நம்மளோட பேசுறதுக்காக ஒரு நேர் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மக்கள், நல்ல பகல். வணக்கம் உமாச்சந்திரன்.
0: வணக்கம் வணக்கம் உமாச்சந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு.
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உமாச்சந்திரன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: சப்போஸ் வீட்ல கரெக்டா கேக்குறீங்க.
0: வீட்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் ஊர் சைடு எப்படி, மலையா? மாத்தி மாத்தி அப்படியே போகுது என்ன? சரி சரி, அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா
1: உமாச்சந்திரன்?
0: எங்க வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: தம்பி ரவி, விஸ்வநாதன், வசந்தகுமார், ஈடன், சோமசரையா, மும்தாச்சி மேகம், கிருஷ்ணா பத்னர், மகேஸ்வரி ராஜசேனா, சுரேஷ் கண்ணா,
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: சண்முகி திரைப்படத்தில் இருந்து வித்யாசாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்த மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்க்கலாமிலோ? வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யாரு?
1: நான் தப்புமால் கந்த பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா வசந்தகுமார்?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்படி? நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
1: நான் இப்பதான் வேலை முடிஞ்சு வந்தேன். வந்த உடனே நிகழ்ச்சி ட்ரை பண்ணுங்க, லைன் கிடைக்கும்.
0: அப்படியா? சரி சரி. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா நீங்க?
1: இல்ல, இப்பதான் டீ ரெடி ஆகி கொண்டிருக்கு.
0: அப்படி, சரி சரி சரி. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க வசந்தகுமார்?
1: எல்லாருமே நலமா இருக்கிறாங்க.
0: சரி, பாடு பாடு.
1: பக்கம் எப்படி? எல்லாம் வீட்டுல நலமா இருக்கிறாங்களா?
0: இங்கேயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: பாடல் கேட்பதற்காக வெள்ளிமட சிவராம், அம்மம்பெட்டி ராசையா, சுரேஷ் கோபேசன், ராஜ்குமார், அருள்மொழி, மும்தாஜ் தேவம், மச்சந்திரன், துல்லை, ராஜமாணிக்க ராஜேந்திரன், நீர்கொண்டு சாம்குமார், கலாபல கிருஷ்ணபக்தன், பத்தல ஐயாக்கள், தோப்பு குச்சி கடை, ஈடன், இவர்களுக்காக கேட்போம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி.

0: ஜில்லாதிரி படத்திற்காக பாடல் ஒளித்துகிறது. நேரம் மாலை 6:31.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

0: ஒரு பாட்டு படிக்கணும் கண்டுபிடிக்க முடியுமா பாருங்க.
1: என்ன இது பாடி இருக்கிற?
0: இது பாட்டுனா?
1: இது பாட்டு என்று சொல்லி சொன்ன அபிலாஷன், கர்நாடக இசைன்னு ஒன்று இருக்கு, அது உனக்கு தெரியுமா?
0: எனக்கு தெரியும். என்ன?
1: வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு காலமா 10 மணிக்கு வாவன், நான் உனக்கு காட்டன்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: தோஸ்தி திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இல்ல வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது? லோஷா. எங்க இருந்து பேசுறீங்க லோஷா? இப்ப என்ன செய்யறீங்க லோஷா? இல்லையே, எங்கேயோ நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்குதே எனக்கு. பத்தீங்களா இப்படி
1: கண்டுபிடிச்சேன்ட்டு?
0: அப்புறம் சொல்லுங்க லோஷா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நீங்க டீ குடிச்சீங்களா? அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க? சிவா அண்ணா இன்னைக்கு வரல, லீவ் போட்டாரே. சரி சரி, அப்புறம் சொல்லுங்க யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
1: ஒரே
0: சிரிப்பு தான்.
1: என்ன
0: சரி சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. Bob Clearmountain meets with the attitude, funky drums from hell.

நாடு முழுவதும் 102.8 வசந்தம் FM. வசந்தம் FM. திரை உலகின்

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் அறிவுமதி. ஒழிக்கும் பாடல் இது, பிரியாத வரம் வேண்டும் திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில்.

ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து நேர்கள் வசந்தத்தின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம்.

0: திட்டமிட்டில் வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் இரவு 7 மணி.

0: இன்றைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன் தலைப்புச் செய்திகள்.
1: 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை. பல பகுதிகளில் கனமழை. கடல் பயணம் குறித்து எச்சரிக்கை. ஈஸ்டர் விசாரணைக்கு இடையூறு விளைவிப்பதாக பிமல், கம்மன்பில, திலீப், எதிரிமான ஆகியோருக்கு எதிராக போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு. டெங்கு நோயை கட்டுப்படுத்த டிட்வாவின் போது வழங்கிய ஒத்துழைப்பை வழங்குமாறு பிரதமர் கோரிக்கை. தேசத்திற்கு மகுடம் நிதி மோசடி தொடர்பில் ஷிராந்தி மற்றும் சேமலாபிட்டியவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. அனுராதபுரம் சிறுமி பாலியல் வன்புணர்வு தொடர்பில் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளுமாறு பல்லேகம தேரருக்கு உத்தரவு. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தை மறுசீரமைக்க விசேடக்குழு. இறுதி இணக்கப்பாடு தொடர்பில் டிரம்ப் கூறுகையில் இன்னும் இல்லை என்கின்றது ஈரான். 20-20 மகளிர் உலகக்கிண்ண போட்டிகள் இன்று ஆரம்பம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்ரை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினம் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேல் பருவ பெயர்ச்சி காரணமாக மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்ரை மாவட்டங்களிலும் இன்று நாள் முழுவதும் அவ்வப்போது மழை பெய்யும். சில பகுதிகளில் 75 முதல் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று வளிமண்டல திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் ரத்தினபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களில் குறிப்பிடத்தக்க அளவு மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. எதிர்வரும் சில மணித்தியாலங்களில் குறிப்பிடத்தக்க அளவு மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் அனுராதபுரம், ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது. கிழக்கு மாகாணத்தில் மாலை வேளை பல இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியம் உள்ளது. இந்த தென்மேல் பருவ பெயர்ச்சி காரணமாக நாட்டை சூழ பலத்த காற்று வீசக்கூடும். விசேடமாக மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதியிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசும் வாய்ப்புள்ளது. இதுகுறித்து மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். நாட்டை சூழ உள்ள கடற்பகுதிகளை பொறுத்தவரையில் கட்பிட்டியிலிருந்து மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையிலான கரையை அண்மித்த கடற்பகுதிகளில் காற்றானது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அதனால் அந்த கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்றொழில் செயல்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. ஏனைய கடற்பகுதிகளில் காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். விசேடமாக மேல் மற்றும் தென் கடற்பகுதிகளில் இதுகுறித்து மீனவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் 4 மாவட்டங்களில் 9 பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளுக்கு முதல்கட்ட மண்சரிவு அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை காலை 4 மணி வரை குறித்த மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை அமுலில் இருக்கும். களுத்துறை மாவட்டத்தின் பாலிந்தனுவர, கண்டி மாவட்டத்தின் தொழுவ, நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ, ரத்தினபுரி மாவட்டத்தின் பல்மடுல்ல, அயகம, ரத்தினபுரி, கொடக்கவல, கலவான, நிவித்திகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல எல்னினோ நிலைமை காரணமாக எதிர்வரும் ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் மழை வீழ்ச்சி குறைவடையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்த எல்னினோ நிலைமை காரணமாக வளிமண்டலத்தில் காற்றின் திசை மாறுபடுவதால் உலகின் பல இடங்களில் காலநிலை மாற்றமடைந்துள்ளதாகவும், விசேடமாக இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் மழை வீழ்ச்சி குறைவடையும் போது இந்தியா போன்ற தெற்காசிய பகுதிகளிலும் மழை வீழ்ச்சி குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் எல்னினோ காரணமாக மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் நிலைமையும் காணப்படுகின்றது. இந்த எல்னினோ இலங்கையின் வானிலைக்கு ஏற்படுத்தும் தாக்கத்தை பார்த்தால் தென்மேல் பருவ பெயர்ச்சி மழை குறைவதற்கு எல்னினோ நிலைமை காரணியாக அமையலாம். கடந்த கால தரவுகள் மூலமாக இதனை குறிப்பிட முடியும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனவே ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய பகுதிகளில் மழை வீழ்ச்சி குறைவடையும் சாத்தியம் உள்ளது. தற்போது எல்நினோ நிலைமை விரிவடைந்து வருகின்றது. எனவே மக்கள் தற்போது காணப்படும் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் மழை வீழ்ச்சி குறைவடைதல் மற்றும் வெப்பநிலை அதிகரிப்பு ஆகியவற்றுக்கான வாய்ப்புள்ளதாகவும் அடுத்த கட்ட வானிலை அறிவித்தல்கள் குறித்து மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரம் தாக்கல் செய்தது. பிரதிவாதியான முன்னாள் அமைச்சர் சந்திரசேனவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இரண்டு குற்றப்பத்திரங்களை தாக்கல் செய்தது. 2014 ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 கிடைப்பட்ட காலப்பகுதியில் அனுராதபுரத்தில் வறுமைக்கோட்டின் கீழ் வாழும் விவசாயிகளுக்கு நிவாரண விலையில் வழங்குவதற்காக அரசாங்கம் கொண்டுவந்த 36,000 கிலோகிராம் சோள விதைகளை தமது அரசியல் நண்பர்களுக்கிடையில் பகிர்ந்தளித்ததன் ஊடாக ஊழல் எனும் குற்றத்தை புரிந்துள்ளதாக குறித்த குற்றப்பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செயலக காரியாலயத்தின் திட்ட தயாரிப்பு அதிகாரி உள்ளிட்டோருக்கு அழுத்தம் பிரயோகித்து அவர் இந்த செயல்பாட்டை முன்னெடுத்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தென்மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயலால் டி சில்வா பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். 2019 தென்மாகாணத்தில் பொது சுயாதீன ஒன்றியங்களுக்கு நாற்காலிகள் வழங்கும்போது உரிய ஒதுக்கீட்டு முறைமைகளுக்கு புறம்பாக செயல்பட்டதனால் மாகாண சபை உறுப்பினர்களின் 46.5 மில்லியன் ஒதுக்கீட்டை நட்டத்துக்குட்படுத்தியதாக தென்மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயலால் டி சில்வா மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இக்குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட அவர் இன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியது. இதுவரை முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களுக்கமைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தரவை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கோ அல்லது தடுத்து வைப்பதற்கோ இப்போது எந்த தீர்மானமும் இல்லை என சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளுக்கமைய தான் கைது செய்யப்படுதல் மற்றும் தடுத்து வைக்கப்படுவதை தடுத்து உத்தரவிடுமாறு கோரி அவர் எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இம்மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையொன்று இடம்பெற்று வருவதனால் மனுதாரரான பிரதி போலீஸ் மா அதிபரை வேறொரு இடத்துக்கு மாற்றுவது சிறந்ததென நீதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். அதுகுறித்து போலீஸ் மா அதிபர் மற்றும் சட்டமாதிபருடன் கலந்துரையாடி எதிர்வரும் 17 நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு நீதவான் வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பை எதிர்வரும் ஜூலை 31 அறிவிப்பதற்கு கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் தீர்மானித்துள்ளது. குறித்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான போதிய புலனாய்வு தகவல் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்காமை மூலம் குற்றவியல் ரீதியாக கடமையை மீறியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சந்தேகநபர் மீது முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று பிரியாந்த லியனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டார ஆகிய நீதிபதிகளை கொண்ட கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவ்வழக்கு தொடர்பான வாய்மொழி மற்றும் எழுத்துப்பூர்வமான சமர்ப்பணங்கள் இருதரப்பினராலும் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவடைந்துள்ளன. இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் இந்த வழக்கின் தீர்ப்பை ஜூலை 31 அறிவிப்பதாக தெரிவித்து இந்த வழக்கின் தீர்ப்பை ஜூலை 31 அறிவிப்பதாக தெரிவித்தது. இதேவேளை இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முன்னாள் பாதுகாப்புச் செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முறைப்பாட்டு தரப்பினர் சார்பில் மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷன டி சில்வா தமது சமர்ப்பணங்களை முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து பிரதிவாதியான ஹேமசிறி பெர்னாண்டோ சார்பில் சட்டத்தரணி சமிந்த அத்துக்கோரல சமர்ப்பணங்களை முன்வைத்ததுடன் அவரது மேலதிக சமர்ப்பணங்களை எதிர்வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைப்பதற்கும் நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டது. கொழும்பு மாவட்டத்தில் டெங்கு அபாயம் துரிதமாக அதிகரித்து வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். கொழும்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டபோதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போது நாடு முழுவதும் டெங்கு நோய் பரவல் அதிகரித்துள்ளது. தேசிய மட்டத்தில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் 125 வீதம் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. டெங்கு பரவலில் கொழும்பு மாவட்டம் அதிக அபாயமுள்ள பகுதியாக பெயரிடப்பட்டுள்ளதாக பிரதமர் இதன்போது தெரிவித்தார். இவை அனைத்தையும் கவனத்திற்கொண்டு எதிர்வரும் 15 தேதி முதல் 22 தேதி வரை தேசிய மட்டத்தில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்த பிரதமர் இந்த செயல்பாடுகளுடன் இணைந்து கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் தேசிய டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பாடசாலைகள், அரசு திணைக்களங்கள், ஆலயங்கள், கட்டட நிர்மாணங்கள், இடம்பெறும் இடங்கள் போன்ற பகுதிகளில் டெங்கு பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. ஷிராந்தி ராஜபக்ச 1,632 லட்சம் ரூபாவும், முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டிய 1,286 லட்சம் ரூபாவையும் மோசடி செய்து அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தியமை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. 2012 ஆண்டு மற்றும் 2013 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியில் இந்த நிதி மோசடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் வீண் விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பு முறைப்பாடு அளித்துள்ளது. டிஎன்ஏ பரிசோதனைக்கு குருதி மாதிரியை வழங்குமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் முன்னாள் அட்டமாஸ்தானாதிபதி சங்கைக்குரிய ஹேமரத்ன தேரருக்கு இன்று உத்தரவிட்டது. புதைக்கப்பட்ட ஆடையின் சிறுமியின் டிஎன்ஏ மாதிரி காணப்படுவதாக அரச ரசாயன பகுப்பாய்வு அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தியதாக ஹேமரத்ன தேரர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் சிறுமி அணிந்திருந்ததாக கூறப்படும் ஆடை மண்ணில் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டு அரச ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த ஆடையில் சிறுமியின் டிஎன்ஏ காணப்படுவதாக அரச பகுப்பாய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக நிட்டம்புவ போலீசார் மேலதிக அறிக்கையூடாக நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்தியதன் பின்னர் ஹேமரத்ன தேரரின் குருதி மாதிரியை வழங்குமாறு உத்தரவிடப்பட்டது. அதற்கமைய எதிர்வரும் 16 தேதி அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு சென்று இரத்த மாதிரியை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. குறித்த டிஎன்ஏ பரிசோதனை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் மூலோபாய மேலாய்வு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்காக டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜய் சூரிய தலைமையில் குழு ஒன்று நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இக்குழுவின் ஏனைய உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலங்கமுவ, நிதி மற்றும் கார்ப்பரேட் மூலோபாய நிபுணர் தேஷால் டி மெல், பரிவர்த்தனைகள் மற்றும் முதலீட்டு வங்கி தொழில் நிறுவனங்களின் இணைப்பு மற்றும் கையகப்படுத்தல் நிபுணர் துமித் பெர்னாண்டோ, நிதி அமைச்சின் செயலாளர் அல்லது அவரது பிரதிநிதி ஒருவர், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடக அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர், சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பிரதிநிதிகள், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தலைவர், விமான போக்குவரத்து மற்றும் பொது சட்டம் ஆகிய துறைகளில் நிபுணத்துவம் வாய்ந்த சட்ட வல்லுநர்கள், விமான போக்குவரத்து துறைசார் நிபுணர்கள் ஆகியோர் இந்த குழுவில் நியமிக்கப்பட உள்ளனர். மத்திய கிழக்கு யுத்த மோதல்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு 100 பில்லியன் ரூபாய் குறை நிரப்பு மதிப்பீடு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் 20 பில்லியன் ரூபாய் எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் செலவிடப்பட உள்ளது. குறித்த குறை நிரப்பு மதிப்பீடு தொடர்பிலான யோசனை இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் அமைச்சர் நலிந்த ஜாயதிசவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரானுடன் இணக்கப்பாட்டுக்கு வரவுள்ள நிலையில் தாக்குதலை மேற்கொள்வது குறித்து எடுத்த தீர்மானத்தை கைவிடுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். எவ்வாறெனினும் அமெரிக்காவுடனான இணக்கப்பாடு குறித்து இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானை இலக்கு வைத்து மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று தெரிவித்தார். ஈரானின் எரிபொருள் விநியோகம் மற்றும் செயல்பாட்டு நிர்வாகத்தை மிக விரைவில் தன்வசப்படுத்த உள்ளதாக டிரம்ப் இதன்போது குறிப்பிட்டார். எவ்வாறெனினும் ஈரானுடன் நடைபெற்று வரும் யுத்த நிறுத்தம் தொடர்பிலான பேச்சுவார்த்தை இணக்கப்பாடு எட்டப்படுவதற்கான மட்டத்தில் உள்ளதனால் ஈரானை இலக்கு வைத்து மீண்டும் தாக்குதல் நடத்தும் தீர்மானத்தை கைவிட்டுள்ளதாக வெள்ளை மாளிகையின் ஊடகவியலாளர்களை சந்தித்தபோது டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறெனினும் இணக்கப்பாடு தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஈரான் வெளிவிவகார அமைச்சு ஒப்பந்தம் தொடர்பில் செயல்பாடுகள் இடம்பெற்று வந்த போதிலும் அதில் எதுவும் இறுதிக்கட்டத்துக்கு வருகை தரவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: மகளிருக்கான 20-20 உலகக்கண கிரிக்கெட் தொடர் இன்று இங்கிலாந்தில் ஆரம்பமாகின்றது. முதல் போட்டியாக போட்டியை நடத்தும் இங்கிலாந்து மற்றும் இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறவுள்ளது. இலங்கை நேரப்படி இன்றிரவு 11 மணிக்கு போட்டி ஆரம்பமாகும். இதேவேளை இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 20-20 போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை. பல பகுதிகளில் கனமழை. கடல் பயணம் குறித்து எச்சரிக்கை. ஈஸ்டர் விசாரணைக்கு இடையூறு விளைவிப்பதாக விமல், கம்மன் பில, திலீத், எதிரிமான ஆகியோருக்கு எதிராக போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு. டெங்கு நோயை கட்டுப்படுத்த டிட்வாவின் போது வழங்கிய ஒத்துழைப்பை வழங்குமாறு பிரதமர் கோரிக்கை. தேசத்திற்கு மகுடம் நிதி மோசடி தொடர்பில் ஷிராந்தி மற்றும் செமலாபிட்டியாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. அனுராதபுரம் சிறுமி பாலியல் வன்புணர்வு தொடர்பில் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளுமாறு பல்லைகம தேரருக்கு உத்தரவு. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தை மறுசீரமைக்க விசேட குழு. இறுதி இணக்கப்பாடு தொடர்பில் டிரம்ப் கூறுகையில் இன்னும் இல்லை என்கின்றது ஈரான். 20-20 மகளிர் உலகக்கிண்ண போட்டிகள் இன்று ஆரம்பம். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தியாள செய்தி நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபைக்கான உத்தியோகபூர்வ முடிவுகளை நேர்கள் தற்போது கேட்கலாம். முதலாவதாக அதகோடிபதிக்கான முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ, ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 9, 38, 44, 52. மீண்டும் அந்த இலக்கங்கள், வெற்றி இலக்கங்கள் 9, 38, 44, 52. அடுத்ததாக நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டிக்கான முடிவுகள். ராசியாக துலாம், ராசியாக துலாம் வெற்றி இலக்கங்கள் 1, 2, 53, 56. மீண்டும் அந்த இலக்கங்கள், 1, 2, 53, 56. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட சூப்பர்போலுக்கான முடிவுகள். ஆங்கில எழுத்து ஓ, ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 25, 41, 64, 77. மீண்டும் அந்த இலக்கங்கள், 25, 41, 64, 77. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட சனிதாவிற்கான முடிவுகள். ஆங்கில எழுத்து பி, ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 9, 21, 23, 29. மீண்டும் அந்த இலக்கங்கள், 9, 21, 23, 29. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட சுபிரிதன சமதவிற்கான முடிவுகள். ஆங்கில எழுத்து பி, ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 2, 9, 1, 1, 2, 5. மீண்டும் அந்த இலக்கங்கள், 2, 9, 1, 1, 2, 5. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட ஜயசமதவிற்கான முடிவுகள். ஆங்கில எழுத்து பி, ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 1, 1, 2, 5. மீண்டும் அந்த இலக்கங்கள், 1, 1, 2, 5. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட சசிரிக்கான முடிவுகள்.

0: 5 28 34 55. மீண்டும் அந்த இலக்கங்கள் 5 28 34 55. இவைகள்தான் நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபைக்கான உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: ஜோடி திரைப்படத்தில் இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0712-775-001 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், யாருது?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க
1: நன்றி.

2.8 வசந்தம் FM 102.6 102.

0: பாபா திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே இறுதி மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுபைடான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துகள் அழைக்க வேண்டிய தொலைபேசியிலக்கம் 0112-775-0011 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அக்கா மது பேசுறேன்.
0: மது, மது எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மது?
1: ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு பிறகு அப்படியா? சரி சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா மது? நானும் இனிதான் சாப்பிடணும். அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க? அப்படியா? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்த கட்டமைக்கு நன்றி நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. கென்யா மஸ்ரூப் நகர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் இனிமையான இரவு நேர வணக்கம். கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டேலர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் கடுவலையில இருந்து மனோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான இனிமையான இரவு நேர வணக்கம். மீன்பிடி கந்தையிலிருந்து சுது மற்றும் விஜயகுமார் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இணையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று மீட்பிடி கந்தையிலிருந்து பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அட்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இதய ரத்னம் மாரியம்பதியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான வணக்கம் என்று சொல்லி பொகமந்தலாவையிலிருந்து நிகழ்ச்சியோடு கருப்பையா கலைச்செல்வன் இணைந்திருக்காரு. வணக்கம், நானும் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி தொண்டை மன்னா செல்வசநிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பொத்துவிலிருந்து ஜமல்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ரொசலகம குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. பட்டித்திடலிலிருந்து கமலஹாசன் யசோதா நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் ஒஸ்போன் விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று தெஹிவலையிலிருந்து ஷாலினி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, இனிமையான இரவு நேர வணக்கம். மணிமாறன் அப்புதல வியாறுகளையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் குடும்ப உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாலசுப்ரமணியம் தூத்துக்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இந்துக்கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. பொத்துவிலிருந்து மோகன் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட நேரம் பாத்தீங்கன்னா 8:00 கடந்து 20 ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பினோடாக ஒரு சொந்தம் மேலும் வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், யாருது?
1: வணக்கம், தோப்பு கொச்சி கடையில் இருந்து ஈடன்.
0: ஈடன், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: சூப்பரான
0: பாடல் இருக்கு, யாருக்காக அந்த பாடலை கேக்குறதா
1: இருக்கீங்க?
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமை

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் இரவு 8:32.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் எஃப்எம்
2: என்ன இது பாடி இருக்கிற இது பாட்டு நானா?
3: இது பாட்டு சொல்லி சொன்ன அபிலாஷன்
2: கர்நாடக இசைன்னு ஒன்று அது உனக்கு தெரியுமா?
3: எனக்கு தெரியும். என்ன அது?
2: வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு காலமா 10 மணிக்கு வாவன், நான் உனக்கு காட்டுறேன்.
1: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
5: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
6: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம் அந்த படம்.

0: அது ஒரு காலம், அதே நேரம், அதே இடம் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யான்னு சொல்லி பாக்கலாமே. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? சரி சரி, அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நான் இனித்தான் சாப்பிடணும். சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

இருக்கும் பாடலோட நானும் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் அர்ஜி புவனேஷ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

நன்றி ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு பொழுது வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் வசந்தனிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். உங்கள் நினைவுகளை சுமந்த வண்ணம் வர காத்திருக்கிறது வசந்தனிலா. இன்றைய வெள்ளி வசந்தனிலா நினைவுகளை சுமந்த வண்ணம் வருகிறது. நேரம் இப்போது 9 மணி.

காற்றலை வழியாக வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த இரவு பொழுதில் பல நினைவுகள் பாடல்கள் மூலமாக எம் கண் முன்னே வந்து சேரும். இந்த வாழ்க்கை என்னவோ பல பாடங்களை எமக்கு கற்றுக் கொடுக்கிறது, பல நினைவுகளை எம்முள் புகுத்தி விடுகிறது. அந்த நினைவுகள் காலப்போக்கில் அழிந்துவிடும் என்று நாங்கள் எண்ணினாலும், ஆனால் நாம் இருக்கின்ற காலம் முழுவதுமாக எம்மோடு பின்னி பிணைந்து பாடல்கள் மூலமாகவும் நினைவுகள் மூலமாகவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை தூரம் சென்றாலும் இரவில் உறங்கும் முன் சில நொடிகள் அந்த நினைவுகள் எம் கண் முன்னே வந்து போகிறது. இது நிதர்சனம். வாழ்க்கையில் சொல்ல முடியாத பல நினைவுகள் யாரிடமாவது சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கின்ற நினைவுகள், அல்லது இதை சொன்னால் என் மனப்பாரம் கொஞ்சம் குறையும் என்று நீங்கள் நினைக்கும் நினைவுகள், எத்தனை எத்தனை நினைவுகள் எம் உள்ளத்தில் நாம் அசை போடுகின்றோம் ஒவ்வொரு நாளும் யாருக்குமே தெரியாமல். இதுபோன்ற நினைவுகளை காற்றலைகள் சுமந்து வரும் நாளாகத்தான் இன்றைய வெள்ளி வசந்த நிலா. காதல் நினைவுகளாக இருக்கலாம், தந்தை பாசம், தாய் பாசம், எல்லா நினைவுகளையும் சுமந்த வண்ணம் வருகிறது இன்றைய வசந்த நிலா. உங்கள் நினைவுகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 775 0 1 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் FM 102.6 102.8
1: அன்றும் இன்றும் இன்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற ஞானத்தை

0: பாடல் என்ன, அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் அள்ளி
3: தெளித்தேன்.
4: என்ன வில்லன்
3: நானா? உனது லேட்டஸ்ட் ஏதாவது தெரியுமா நானா?
4: என்ன புலன் திடீரென்று லேட்டஸ்ட் கேக்குற?
3: தெரியாதே கேக்கதானே. நான் ஒரு பாட்டு படிக்கிற கண்டுபிடிக்க முடியுமா பாருங்க.
4: என்ன இது பாடி இருக்கிற?
3: இது பாட்டுனானா?
4: இது பாட்டு என்று சொல்லி சொன்ன அபிலாஷன், கர்நாடக இசைன்னு ஒன்று இருக்கு, அது உனக்கு தெரியுமா?
3: எனக்கு தெரியும். என்னன்னா அது
4: வார ஞாயிற்றுக்கிழமை, இது நம்ம தியேட்டருக்கு காலமா 10 மணிக்கு வாவன், நான் உனக்கு காட்டன்.
5: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, இது நம்ம தியேட்டர்.

திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்த விடு காதலா. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா, நினைவுகளை சுமந்து வரும் வசந்த நிலா. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே தினேஷ் தன்னுடைய நினைவை பகிர்ந்திருக்கிறார். அண்ணா, என்னுடைய சொந்த ஊர் ஹட்டன். நான் இப்போது கொழும்புலதான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு திருமணமாகி இப்பொழுது ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆளுநருடைய காதல் கதையை என்னுடைய மனைவி கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். சொல்லிக்கொண்டே தன்னுடைய நினைவை பகிர்ந்து கொண்டிருந்தான். பாடசாலையை முடிச்சுட்டு நான் ஒரு சேவி சென்டர்ல வேலை செய்தேன். ரொம்ப கஷ்டம், நல்லா படிப்பேன், நல்லா படித்தேன். அதுக்கப்புறம் அங்கே வேலை செய்தேன். குடும்ப கஷ்டம், அப்பா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதே தவறிட்டார். அப்போ எனக்கு ரெண்டு தம்பிமார், அவர்களையும் படிக்க வைக்கிறதுக்கு நான் என்னுடைய முழு உழைப்பையும் செய்ய வேண்டியிருந்தது. ரொம்ப கஷ்டம், கஷ்டமான குடும்பம் தான். அம்மா அவ்வளோ தூரம் வேலை செய்ய முடியாது அம்மாவுக்கு. அம்மாவுக்கும் நோய் தான். இப்படியாக காலங்கள் போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது பேருந்தில் ஒரு பெண்ணை சந்தித்தேன். அப்போ அவங்களோட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்தது. ஆனால் ஏதோ ஒன்று தடுத்தது. சரி, பேசுவோமா வேணாமா, பேசுவோமா வேணாமான்னு சொல்லி ரொம்ப நேரமாக யோசிச்சு பேசலை. எனக்கு என்னமோ என்ன சொல்றது, ஒரு தயக்கம், பயம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஏதோ ஒரு பழைய உறவு மாதிரி இருந்தது. அந்த பெண்ணை நான் மீண்டும் ஹட்டன் டவுனில் வச்சு சந்தித்தேன். இப்போ நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் போய் பேசிட்டேன். நீங்கள் அன்றைக்கு பஸ்ஸில் வந்தீங்க தானே, நான் உங்களை சந்திச்சேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களும் ஆமாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்கள கொஞ்சம் பின்தொடர்ந்தேன். இப்படியாக சந்திப்புகள் நிகழ நிகழ காதல் ஆரம்பித்தது. அவங்களும் பேசினாங்க, ரொம்ப நல்லா பழகினாங்க. என்ன சொல்கிறது, என்னுடைய உலகமே அவங்க தான் அப்படின்ற மாதிரி, எல்லாமே அவள் தான் அப்படின்ற மாதிரி நானும் ஒரு நிலைக்கு வந்துவிட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நண்பிகளும் எங்களுக்கு பழக்கமாகினாங்க, என்னுடைய நண்பர்களும் அந்த கேளுக்கு பழக்கமாகினாங்க. ஸோ இப்படியாக நாட்கள் நகர்ந்து கொண்டே சென்றது. ஆனால் நான் எவ்வளோ கஷ்டமாயிருந்தாலும் நான் அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவேன்னா. இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சூழ்நிலை, வீட்டு சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாயிட்டு, அப்போ நான் கடுமையாக உழைக்க வேண்டியதாகிட்டு. இப்போ சரி, அங்கே அந்த சேவை சென்டர்லேருந்து இன்னொரு சேவை சென்டர் கொஞ்சம் தூரத்துக்கு போக வேண்டியிருந்தது. அப்போ என்ன இவ்வளோ டைம் சொன்னேன் நான், ஓகே பரவாயில்ல போயிட்டு செய்யுங்க, கஷ்டம் தானே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நானும் இங்கே வேலை செய்யும்போது நேரடி சந்திப்புகள் கிடையாது, தொலைபேசியில் தான் சந்தித்து பேசணும். இப்படியாக நாட்கள் நகரும்போது கொஞ்ச காலம் போகும்போது அந்த என்னோட பேசுறது அப்படியே குறைஞ்சது. திடீரெண்டு என்னோட பேசாமலே போயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை தேடி வீட்டுக்கே போனேன். அவங்க வீட்டுக்கு போன பிறகு அவங்க வீட்டில் ஏதோ சமாளித்தாங்க. நாங்கள் லவ் பண்ணுற விஷயம் தெரியும், ஆனால் சமாளித்தாங்க. என்னுடைய நண்பனும் பக்கத்தில் இருந்தான். அப்போ நண்பனை கேட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைடா ஒன்றுமே இல்லைடா, தெரியாது அப்படின்ற மாதிரி. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பரும் வேலை செய்யலை. திரும்ப சந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தாங்க அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாத காலம் எனக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, என்னடா அப்படி சந்திக்க முடியலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு தான் தெரிந்தது, அவருடைய நண்பியை நான் சந்தித்தேன். ஆரம்பத்தில் அந்த நண்பியெல்லாம் தெரியாது, எங்கள் ரிலேஷன்ஸ் வீட்டில் போயிட்டாங்களா, நம்ம வேலைக்கு போகிறாங்களா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. என் நண்பி சொன்னாங்க, இல்லை நீ அங்கேருந்து பேசிக்கொண்டிருந்த அவங்களோட ரிலேஷன்ஸ் ஒருத்தர் வந்திருந்தாங்க, அவங்க வரன்னு பார்த்தாங்க, அவங்க கொஞ்சம் காசுக்கார பையன்தான் போல. அப்போ இவளும் எங்களோட டிஸ்கஸ் பண்ணுனான். அப்போ நாங்களும் சொன்னோம் வேணாம் அப்படின்னு, இல்லை உன்னை நம்பி ஒருத்தர் இருக்கான்னானேன்னு சொல்லி. ஆனால் வீட்டில் ப்ரெஷர் பண்ணுறாங்க, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி. நான் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லி தான் அந்த முடிவு எடுக்கிறேன். இல்லை மறக்க முடியாது, ஆனால் மறந்தான் ஆகணும் வாழ்க்கைக்காக. இவனுக்கும் கஷ்டம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு தான்
அவளா எடுத்த முடிவு தான் அப்படின்ற மாதிரி என்னுடைய நண்பிகள் அவளுடைய நண்பிகள் சொன்னாங்க. இதை கேட்கும்போது ரொம்ப கவலையா இருந்தது. ஏன் இப்படி செஞ்சா? நான் அவன் மேல் இவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், என் உயிரே வச்சிருந்தேன். ஆனா அண்ணா, நான் இப்போ நல்லா சம்பாரிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு வாகனம் இருக்கிறது, அப்போ ஒண்ணுமே இல்லைதான். ஆனா நான் அவளை ஒரு ராணி மாதிரி நினைச்சிருந்தேன், ராணி மாதிரி வச்சிருந்திருப்பேன். என்னை விட்டுட்டு போயிட்டா, அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கு பிறகு நான் சந்திச்சேன், எனக்கு முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப எனக்கு வெக்கமா இருந்ததுண்ணா. என்னை கஷ்டம்னு சொல்லி தூக்கி வச்சுட்டு போனேன். சொல்லியிருக்கலாம், சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேன், இல்லை நான் முன்னிருவேன், ஏதாவது சொல்லியிருப்பேன். அந்த வாய்ப்பை கூட கொடுக்கல, பரவாயில்லை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இந்த நினைவை என்னால் மறக்கவே முடியாது. ஆனால் நான் அவங்கள விட நான் சந்தோஷமாக நல்லா தான் இருக்கிறேன். இருந்தாலுமே அவர்கிட்ட சொல்லிட்டு பிரிஞ்சிருக்கலாம், அந்த வலி ரொம்ப கொடியதுண்ணா, அதிலிருந்து மீள்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தினேஷ்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா 102.6 102.8 நிலவரசியில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm.in என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். வாழ்க்கையின் நினைவுகளை சுமந்து வரும் வசந்த நிலா, உள்ளம் மறவா நினைவுகள். எங்கள் உள்ள கிடக்கையில் இருக்கும் நினைவுகள் ஒவ்வொரு இரவுகளும் எமக்கு கதை சொல்லும். அந்த கதையை நாம் யாரிடம் சொல்வது? காற்றலை இருக்கிறது வசந்த நிலா, உங்களுக்காக நான் புவனேஷ். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நுவரலியாலிருந்து ராதிகா இப்போது ரத்னபுரில் இருக்கிறாங்க. நாம் ராதிகாவின் கதை ராதிகா பகிர்ந்து கொண்ட நினைவு இது. அவங்க சொன்ன விஷயம் உண்மையிலேயே சில எண்ணங்கள் எங்கள் வாழ்க்கையில் என்னதான் நாங்கள் சாதித்தாலும் சில விஷயங்கள் முடியாமல் போயிருக்கும். அந்த முடியாத விடயங்களை நினைத்து நாங்கள் அடிக்கடி வருத்தப்படுவதுண்டு. ராதிகாவின் கதையிலும் அப்படி ஒன்றுதான். ஆனால் அதையும் கடந்து போக வேண்டும் இல்லையா? ஆனால் நாங்கள் 5 பெண் பிள்ளைகள், நான் தான் மூத்த பெண். நூறலியால சின்ன வீடு, அப்பா போதைக்கு அடிமையானவர். ஆரம்பத்தில் நாங்க காசு பண்ணும் எல்லாம் நல்லா இருந்தோம். நான் சின்னதா இருக்கும் போது அப்பா அந்த பழக்கத்துக்கு அடிமை இல்லை. எங்கள் குடும்பத்தை எல்லாரும் மதிச்சாங்க. எந்த ஒரு தேவையா இருந்தாலும் சொந்த பந்தங்கள் என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் தான் முதல்ல வைப்பாங்க. எந்த ஒரு தேவைக்கும் கூப்பிடுவாங்க. சொந்த பந்தங்கள் எங்கள் மீது பெரிய ஒரு மரியாதை. நாங்கள் இல்லாத ஃபங்க்ஷனே இல்லை. எந்த ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் போகணும், இல்லைன்னு சொன்னால் கோவிச்சு கொள்வாங்க அந்த மாதிரி. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் எனக்கு 4 தங்கைகள், நான் தான் மூத்தவள். தந்தை போதைப் பொருளாக அடிமையாக இருந்தாலும் கூட அவர் சம்பாதிச்சார். நல்ல நிறைய சொந்தங்கள் எங்களிடம் நிறைய உதவிகள் வாங்கினாங்க. என்னுடைய தந்தையும் தாராள மனம் கொண்டவர். நிறைய பேருக்கு உதவி செய்தார். காசு பணத்தை வாரி இறைச்சார். நாங்கள் விவசாயம் செய்தோம். எங்ககிட்ட அப்போது ஒரு திருவில் ஒன்று இருந்தது. நல்லா தான் வாழ்ந்தோம். தன்னுடைய தந்தை போக போக போக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையெல்லாம் அழிச்சிட்டாரு. அவரும் நோயில் விழுந்து எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாரு. தாய், நாங்கள் 5 பேர் பெண் பிள்ளைகள், நான் மூத்த பிள்ளை. அதுக்கு பிறகுதான் சொந்தங்கள்னா யார் அப்படின்னு எங்களுக்கு புரியவே ஆரம்பிச்சது. எங்க கூட கதைக்கவே பயந்தாங்க. நாங்கள் ஏதாவது உதவி கேட்டுருவோமா அப்படின்னு. நாங்கெல்லாம் ஸ்கூல் போகிறோம். ஸ்கூல் போகிற டைமில் நாங்கள் ஏதாவது கோப்பி புத்தகம் கேட்டுருவோம், ஏதாவது செலவுக்கு காசு கேட்டுருவோம் சொல்லி எங்களை எப்போவுமே தள்ளியே வச்சாங்க. நாங்கள் எவ்வளோ கௌரவமாக வாழ்ந்தோமோ அதே போல் நாங்கள் ஒதுக்கப்பட்டோம். ரொம்ப கவலையாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா எங்களை யாரையும் கையேந்து விடலை. வேலை செஞ்சாங்க, தோட்டத்தில் வேலை செய்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, குழந்தை படித்தாங்க. எங்கள் அம்மா கையெல்லாம் ரொம்ப செவந்து போயிருக்கும் பார்க்கும்போது. அட்டக்கடி எங்கள் 5 பேரையும் படிக்க வச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னா பகலைக்கு சாப்பாடு பாதி ரொட்டி தான் சாப்பிடுவாங்க. ஒரு சுடு தண்ணி குடிச்சிட்டு ஒரு தேநீர் குடிச்சிட்டு வேலை செய்வாங்க. எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவ்வளோதான். அதுக்காகத்தான் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கரை சேர்த்தாங்க. நான் ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு என் தங்கைகள் நான் படிக்க வச்சேன். ஆனால் அம்மா காலம் முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்காக உழைச்சாங்க. ஆனா எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. இப்போ நாங்க நல்லா இருக்கோம். நாங்க 5 பேரும் நல்லா படிச்சோம்.
நல்ல நிலைமையில் இருக்கிறோம். எங்கள் அஞ்சு பேரும் திருமணம் முடிஞ்சு நல்லபடியாக திருமணம் செய்து கொண்டோம், நன்றாக இருக்கிறோம். ஆனால் இன்று சொந்த பந்தங்கள் எல்லாமே கூட இருக்கிறாங்க. நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே யோசிக்க தேவையில்லைண்ணா, இது நடந்த உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் இப்போது எங்களை சேர்த்துக்கொண்டாங்க மீண்டும். ஆனால் எனக்கு ஒரு கவலை இருக்கண்ணா, என்னுடைய தாய், நான் இப்போ நல்லா இருக்கிறேன், நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன், நான் நினச்சத ஆடை வாங்கலாம். ஆனால் எனக்கு செய்கிறதுக்கு ஆசையாக இருக்குது தாய்க்கு, தாய் இப்போ இல்லையே. எங்களை பெரிய ஒரு கடன்காரி ஆக்கிட்டாங்களே அம்மா, எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறாங்க, கொஞ்சமாவது செய்யறதுக்காக என்னால் முடியலையே. நாங்கள் நல்லா இருக்கும் போது அவங்க இல்லையே, எங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க எங்களை விட்டு போயிட்டாங்க. அந்த கடனை எப்படி நான் தீர்க்கிறது? எனக்கு பல இரவுகள் இதை நினைச்சு கண்ணீர் விட்டுருக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எனக்கு எங்கள் தாய், எங்களுக்காக எவ்வளோ உழைச்சாங்க. அந்த அட்டைக்காட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து எங்களுக்காக முழு செலவும் செய்தாங்க, எங்களை படிக்க வச்சாங்க, எங்களை யார்கிட்டையும் கையேந்து விடலை. அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்ற ஏக்கம் எங்கள் அஞ்சு பேர்த்துக்கிட்டேயும் இருக்குது. நாங்கள் அடிக்கடி பேசிக்கொள்கிற விஷயம் தாய் கடன் நாங்கள் இப்போ தீர்க்க போகிறோம். ராதிகா, யோசிக்காதீங்க, தாய் கடனை எப்போதுமே நாங்கள் தீர்க்க முடியாது, தீர்க்க முடியாது. எங்களுடைய கடமைகளை செய்யலாமே தவிர தாயின் கடனை தீர்க்க முடியாது. அவங்க நல்லா பார்க்கலாம், பார்த்து கொள்ளலாம், எல்லாம் செய்யலாம். ஆனாலுமே அவங்க இருந்தாலுமே நீங்கள் எது கேட்டாலும் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் தாயின் உள்ளம். உங்களுக்காகனே வாழ்கிறவங்க கவலைப்படாதீங்க, அவங்க உங்கள் கூட தான் இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா வாழ்ந்தாலே அவங்களுக்கு அது சந்தோஷம்தான்.

உள்ளக்கிடக்குகளை சுமந்து வரும் வசந்த நிலா 102.6 102.8 இலங்கிலிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm.il கண்டு இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக முடிந்து கொள்ள முடியும். ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாரிடமாவது சொல்ல வேண்டும், ஆனால் யாரிடம் சொல்வது என்று பல நினைவுகளை மனதுக்குள் போட்டு புதைத்து வைத்திருக்கும் சொந்தங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். காற்றலையில் தவளவிடலாம். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எட்டியாந்தோட்டையிலிருந்து ஸ்டார் மொபைல்லிருந்து ரஞ்சித் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். போனிஷனா ரொம்ப பிடிச்சிருக்க நிகழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டே அன்பு மனைவி ஷர்மிளா தேவி பிள்ளைகளான விதூஷ் வினூஷ் இருவருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எட்டியாந்தோட்டை பனாவத்தை இலக்கம் ஒன்றிலிருந்து ஒளிச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அம்மா மகன் எல்லாம் அப்படியே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். கலத்துற கிரியல ராஜலட்சுமி அம்மா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்பப்படுத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. பழைய நினைவுகள் தனக்கும் வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி.

இணைந்திருக்கின்றீர்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் ஐயா கண்ணு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுகிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்தார், ரொம்ப சந்தோஷம். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது சொல்லிக்கொண்டே ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய நண்பரை மறக்கவே முடியாது, நானும் நண்பனும் அவ்வளவு ஒற்றுமையாக இருப்போம். கார்மேகம் கார்த்திக் தான் என்னுடைய நண்பனின் பெயர். பாடசாலை காலங்களில் எங்களுடைய நட்ப பாடசாலை மாணவர்கள் உட்பட ஆசிரியர்கள் கூட வியந்து பார்ப்பார்கள். ஒரு முறை நானும் அவனும் சண்டை போட்டுக்கொண்டு பேசாமல் இருந்தோம். அதுக்கு பிறகு எங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு காலை கூட்டத்தில் வைத்து ரெண்டு பேரும் கை கொடுக்க வச்சு அந்த மேடையில பேச வைத்த சம்பவம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அப்படி ஒரு நட்பு அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த நினைவை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னும் தொடர்பில் தான் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அருமை. உங்களுடைய நினைவுகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காற்றலையில் 102.6 102.8 என்ற லெவல் செயலில் இருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். ரவிக்குமார் மாத்தலில் இருந்து தன்னுடைய நினைவை படி பகிர்ந்திருக்கிறார். போனிஷண்ணா நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னுடைய நினைவுகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். அண்ணா என்னுடைய அப்பா பேர் காசிநாதன். எனக்கு ரெண்டு தங்கைகள், சின்ன குடும்பம், அம்மா அப்பா நான் ரெண்டு தங்கைகள். இப்படியாக வாழ்க்கை நகர்ந்து கொண்டது. என் மேல நான் ஒரே ஆம்பளை பிள்ளை, என் மேல தந்தை மிகப்பெரிய பாசம், அவ்வளவு பாசம் என் மேல. என்ன சொல்றது, ஒரு ஆண் பிள்ளை அப்படின்னு சொன்னா பாசம் இருக்க தடை செய்யும் அப்படின்னு சொல்லி பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டாரு. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு கெத்தா ஃபீல் பண்ணுவாரு. என் மேல அவ்வளவு பாசம், எப்ப பார்த்தாலும் ரவி ரவி ரவின்னு தான் இருப்பார். எனக்காக நிறைய செய்வார், எல்லாமே செய்வார். நானும் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆளாக வந்தோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு பென்ஷன் காசு கிடைச்சது, அவர் ஓய்வூதிய பணம். அந்த பணம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று வந்தது, பென்ஷன் காசு கிடையாது, ஒரு அவருக்கான வர வேண்டிய தொகை ஒன்று வந்தது. அந்த பணத்தில் இப்போ சாதாரண வயசு தானே, அப்போ எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு பைக் ஒன்று வேண்டி கேட்டார். அவர் முடியாது அப்படின்ட்டார். அப்போ என்னோட தங்கி ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்யறதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணார், அந்த பணத்தை தான் செய்தார். அப்போ எனக்கும் அப்பாவுக்கும் வாய் தக்கம் வந்துட்டு, ஏன் எனக்கு மட்டும் செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்க அப்படின்னு, இல்லை உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தங்கைக்கு தான் இப்போ பார்க்கணும், அப்போ அவங்களுக்கு தேவை இருக்குன்னு சொல்லி செய்து கொடுத்தார். அதுக்கப்புறம் எனக்கு நான் ரொம்ப அப்பாவை திட்டேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி சரிங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தங்கை திருமணம் முடிஞ்சிட்டு போயிட்டாங்க, அப்போ அவருக்கும் சுகஹீனமாயிட்டார். அப்போ நான் தான் வீட்டை பார்த்துக்கணுன்னு பேச மாட்டோம். எனக்கு அந்த கோபத்திலேருந்து கிட்டத்தட்ட பேஸ்டியே குறைச்சிட்டோம். அவரும் அப்படியே ஓகே மகன் தானே அப்படின்னு விட்டுட்டாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நோய் வந்த பிறகு அந்த நோயில் மீட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் செலவு தேவைப்பட்டது. அப்போது என்னிடம் காசு இல்லை. அப்போ கூட அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ நான் திருமணம் முடிக்கலை, அப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை பரவாயில்ல அதெல்லாம் சிகிச்சைன்னு சொல்லி சாதாரணமாக தான் போய் மறந்துடுறதுக்கு வந்து அப்படிலாம் இருந்தார். திடீர்னு அவர் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டார். பிரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கவலையாக இருந்தது. அதுக்கு பிறகுதான் நான் அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து எனக்கு இன்னும் ஒரு குற்றவாளி கூண்டில் இருப்பது போல் நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு அந்த காசு கிடைச்சப்போ தங்கிகளுக்கு திருமணத்துக்கு காசு ஒதுக்குன மாதிரியே உனக்கும் ஒதுக்கியிருந்தாரடா, உன் கையில காசு கொடுத்த நான் செலவு பண்ணி வீணா போயிருவ, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காசை வீணாக்கிடுவ, உன்னோட கல்யாணத்துக்கும் சேர்த்து தான் ஒதுக்கி வச்சார் அவரு, அந்த காசு உன் பேர்ல போட்டு வச்சிருக்கிறாரு, உன் பேருக்கு தான் போட்டு வச்சிருக்காரு, ஆனால் அவர் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மனுஷனுக்கு வருத்தம் வந்தவ கூட அந்த காசை எடுக்கிறவன் கேட்டேனா, இல்லை அதில் கை வைக்காத அப்படின்ட்டாரு. நீ அப்போலாம் சண்டை பிடிக்கும் போது நான் கூட சொல்லியிருக்கேன், எங்க சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி.
இல்லை அவன் ஏதாவது பேசிட்டு போகட்டும், இந்த விஷயத்த சொன்னா அந்த பணத்தை எடுத்து அவன் செலவு பண்ணிடுவான், வேணா அவனுக்கு அந்த பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் கிட்ட ஏச்சி வாங்கிட்டு மகன் மீது அக்கறையை காட்டுற அந்த அப்பா, எனக்கு எப்ப அங்க கிடைப்பாரு அப்படின்னு அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே கண் கலங்கி விட்டார். சில புரிதல் இல்லாமல் நாங்கள் சில உறவுகளை காயப்படுத்துகிறோம் இல்லையா? நிறைய பேர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பீங்க. தயவு செய்து உங்களுக்கு சொல்றது, தாய் தந்தை உறவு என்பது ஒரு முறைதான், தாய் தந்தை உறவு என்பது ஒரு முறைதான். எப்பவுமே நல்லா வேகமாக வேலை செய்வாங்க, குயிக்காக இருப்பாங்க. நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க, தந்தை தான் உங்களுக்கு எப்போதுமே ஹீரோவாக இருந்திருப்பார். அவ்வளோ வேலைகள் செய்வார், அவ்வளோ ஸ்பீடாக இருப்பார். ஆனால் இப்போது முதுமை வந்த பிறகு வேலைகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பேசுறது ஸ்லோவாக இருக்கும், எல்லாம் மெதுவாக தான் செய்வாங்க. அதே மாதிரி பேச்சையும் குறைச்சி கொள்வாங்க. சில பேர் அதிகமாக பேசுவாங்க, கிட்டத்தட்ட அவங்களுக்கு குழந்தை மாறலையா. தயவு செய்து அவர்களை புறக்கணிக்காதீர்கள். நமக்கும் முதுமை வரும், நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். காரணம், உங்களுக்காக வாழ்ந்த ஒரு உறவு. எப்போதாவது ஒரு நேரம் பண்ணியா போட்டிருப்பாங்களா? உங்களை யோசிச்சு பாருங்க. எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் உங்களுக்கு மூணு வேலை சோறு பொண்ணு, அவங்களுக்கு என்ன விதியா? ஆனா செய்தாங்க தானே. அப்போ அவங்கள பார்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? நான் உங்களை சொல்ல ரவிக்குமார், நான் பொதுவாக சொல்றேன், நீங்க அதெல்லாம் செய்திருக்கிறீங்க. தயவு செய்து பெற்றோரை கைவிட்டுறாதீங்க. நான் உங்களிடம் கெஞ்சி கேட்கிறேன், அவங்களை விட்டுறாதீங்க. ஒரு நாளும் நினைவுகள் எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்கிறது.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியில். இனிமையான பாடல்களும் நினைவுகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பின் வழியாகவும் பேஸ்புக் வழியாகவும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே சப்மால்கந்த பெரிய கூறியானிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பண்ணல உதய அன்பு வணக்கம் போனேஷண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கா, ரொம்ப சந்தோஷம். போனேஷ் எப்படி இருக்கிறீங்க? தொண்டை மன்னாறு செல்வசன்னதி சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சகாம வீதியிலிருந்து கிருஷ்ணப்பிள்ளை வணக்கம் என்று சொல்லிக்கிற, வணக்கம் எப்படி இருக்கிறீங்க போனேஷண்ணா? அன்பான வணக்கம். நான் வாகரிலிருந்து சிவேந்திரன். மவுருப் நகர் நர்ஷூத் நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கிண்ணியாலிருந்து தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம். போனேஷ் நல்லா இருக்கீங்களா? பாடல்கள் அனைத்தும் இனிமையாக இருக்கிறது. நான் பருத்தித்துறையிலிருந்து அருள்மணி என்று சொல்லியிருக்கிறார். கந்தலாய் கே ஒய்தின் அன்பு வணக்கம் போனேஷ் நான் சொல்லியிருக்கிறேன். வணக்கம் எப்படி இருக்கிறீங்க? நிஷா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கீங்களாம். அன்பு பொழுது வணக்கம் அண்ணா அப்படி இருக்கிறீங்க. கோண்டாவிலிருந்து அன்பு மனைவி ஜனா பிள்ளைகளான திவா திச்சுக்காகும் மற்றும் பாடல் தாங்க நான் ஜெயான்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. அன்பான இருபுணர் வணக்கம் போனேஷ் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருக்கிறது. இதயத்தனை கடவத்த கண்ணா, நன்றி கண்ணா, ரொம்ப சந்தோஷம். தீபன் மை ஃப்ரெண்ட் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே ஓகே பாடல் வருகிறது. ராதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்னுடைய பேரை. அன்பு வணக்கம் நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டே, தங்களுக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்களோட ராதிகா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு வணக்கம் போனிஷன், எப்படி இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கிறேன். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட பாபு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். நன்றி பாபு, உங்களுக்காக பாடல் வருகிறது. காற்றலை வசந்தத்தோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே காயத்ரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். வெள்ளுவத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. நன்றி, பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு கலந்த வணக்கம் முடிச்சுக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் போனிச்சுன்னா, நிகழ்ச்சியில் வருகின்ற பாடல் எல்லாமே அருமையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே எங்களுக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாடல் வருகிறது. அதே போல நாகேஸ்வரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். வணக்கம் போனிச்சுன்னான்னு சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சி ரொம்ப படுத்திருக்கிறது.

காற்றலையில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். உள்ளத்தில் இருக்கும் உள்ள கிடக்குகளை சுமந்து வரும் வசந்த நிலா ஒவ்வொரு இரவுகளும் எம்மோடு கதை பேசும், ஏதோ ஒரு நினைவுகளை எமக்குள் மீட்டி பார்க்கும். அந்த வகையில் யாரோ ஒருவிடம் அந்த விடயத்தை சொன்னார், எம் மனதில் இருக்கின்ற பாரம் மிகப்பெரிய ஒரு பகுதி குறையும். உண்மைதான். ஆனால் யாரிடம் சொல்வது, யார் கேட்பது? எங்களுடைய மனக்கவலைகளையும் நினைவுகளையும் ஆக வசந்த நிலா நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமைகளில் நினைவுகளை சுமந்து வரும் வசந்த நிலா நிகழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. பல மனிதர்கள் சந்தோஷமாக இருப்பது போல் தெரியும், சிரிச்சு பேசுவாங்க, நல்ல ஜோக் பண்ணி பேசுவாங்க, நல்ல பழகுவார்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு நினைவு அவனை ஆட்கொண்டிருக்கும், அவளை ஆட்கொண்டிருக்கும். கவலை இல்லாத மனிதன் இந்த உலகில் இல்லை. இது நிதர்சனம். யாரையுமே பார்த்து நீங்க உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இங்க பிரச்சனைகள் இல்லாத மனிதனே இல்லை. அதனால் பிரச்சனைகளை கண்டு நாம் பயப்படவும் கூடாது. நினைவுகளை சுமக்கலாம், ஆனால் நினைவுகளையும் தாண்டி வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை. ஆட்டோ விஸ்வநாதன் எட்டியந்தோட்டை பனாவத்தை இலக்கம் எட்டிலிருந்து தன்னுடைய நினைவை பகிர்ந்திருக்கிறார். கலகலப்பாக பேசுவார். அவர் சொன்ன நினைவு, ஆனால் நான் என்னுடைய தொழில் ஆட்டோ ஓடுறது தான். எங்களுடைய குடும்பம் ஒரு அழகான குடும்பம். அம்மா மானுண்மணி, அப்பா துரைசாமி, என்னுடைய தம்பி ரெண்டு பேர் கவர்த்தவங்க. தம்பி ஒரு ஆள், அக்கா ஒருத்தவங்க, மொத்தம் மூன்று பேர், மொத்தம் ஐந்து பேர் கொண்ட குடும்பம் அப்படின்னு சொல்லியிருந்தார். எங்களுடைய குடும்பம் நல்ல வேன்லாம் வச்சிருந்தோம், வாகனம்லாம் வச்சிருந்தோம், நல்ல செழிப்பாக வளர்ந்த குடும்பம், நல்ல கௌரவமாக வளர்ந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம். நானும் எனது தம்பிக்கும் ரொம்ப பாசம். எப்போதுமே சின்ன சின்ன சண்டைகள் போட்டுக்கொள்வோம். ஆனால் என்ன, அவனும் அவனும் நானும் ஒருபோதும் விட்டு கொடுத்ததே கிடையாது. அவ்வளவு பாசம், எங்க அண்ணன் தம்பி பாசம் அப்படியாக இருந்தது. ஆனால் ஒரு விபத்தில் என்னுடைய தம்பி மோகன்ராஜ் எங்களை விட்டு பிரிந்து விட்டார். அந்த இழப்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த சோகத்தை நாங்கள் எப்படி தாங்கிறது அப்படின்றதுல எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு குலைந்து போனது. இந்த கவலை என்னுடைய தந்தையை ரொம்ப தாக்கிருச்சு. அப்பா எப்போ பார்த்தாலும் அதே நினைப்பில் இருந்தான். அந்த நினைப்பாலேயே, அந்த நினைவுகளே அவரை அழித்து விட்டது. அவரும் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டார். தம்பியையும் தந்தையையும் இழந்த நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் விழுந்தோம். என்ன செய்யறதுன்னு தெரியாம சொந்தங்கள் எல்லாம் கைவிடப்பட்டார்கள். நிறைய கஷ்டப்பட்டோம், நிறைய அவமானங்கள் பட்டோம். நாங்கள் நல்லா வாழ்ந்தோம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த பிறகு பண ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் அப்படியே கீழே போயிட்டோம். என்ன செய்யறது தெரியல. ஆனால் இப்போ நாங்கள் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் எழும்பி நின்றிருக்கிறோம். சந்தோஷம்தான். ஆனால் அந்த இழப்பை நினைக்கும் போது ஒவ்வொரு இரவுகளும் எங்களுக்கு அந்த உறவுகளை ஞாபகப்படுத்துகிறது. என்னதான் சிரிச்சு பேசினாலும் இந்த நினைப்பு எங்கள் மனதில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆட்டோ விஸ்வநாதன். வாழ்க்கையில் எப்படியான சூழ்நிலைகள் வரும், அதை கடந்து போவதுதான் வாழ்க்கை, அடுத்த கட்டத்துக்கு போவதுதான் வாழ்க்கை.
தந்தையின் நினைவுகளையும் தம்பியின் நினைவுகளையும் வைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர வேண்டும். தாயை சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும். நீங்களும் வாழ்க்கையில முன்னேற வேண்டும். வேறு யாருக்காகவும் தேவையில்லை. நாங்கள் அவங்களுக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும், இவங்களுக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும் எல்லாம் கிடையாது. நீங்கள் நீங்களாக வாழணுங்க. சந்தோஷம் என்பது உங்களிடம் இருக்கின்ற பணத்தை பொறுத்து அல்ல. சந்தோஷம் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எதில் சந்தோஷம் என்பதை நீங்கள் முடிவு செய்யாமல் வேறு யாராலும் முடிவு செய்ய முடியாது. எனக்கு இதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா அதுதான் சந்தோஷம். அதை தவிர்த்து வேறு என்ன செஞ்சாலும் ஒரு சந்தோஷம் கிடைக்காது. ஒன்றும் யோசிக்காதீங்க. உங்கள் தம்பியும் உங்கள் அப்பாவும் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க. வேற எங்கேயும் போகலை. தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு.

நினைவுகளை சுமந்த வண்ணம் காற்றலையில் வசந்தனிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற 102.6 102.8 என்ற வரிசையில் இலங்கிலிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasanthamfm.org என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். காற்றலை வசந்தத்தில் உள்ளத்தின் நினைவுகளை சுமந்து வரும் வசந்த நிலா. ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய நினைவுகளையும் பகிர்ந்திருக்கிறார். அன்பான வணக்கம் சென்னைய மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிறைய நினைவுகள் மீண்டும் மீண்டும் என் கண்முன்னே வருகிறது. என்னுடைய தங்கை மனைவி இருவரின் இழப்பு எனக்கு இன்னும் மறக்க முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அன்பு வணக்கம் போனிஷனா, நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே தவராசா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அதே போன்று பாராஸ்டர் சிவகுமார் நிகழ்ச்சி கேட்கிறார் சொல்லியிருந்தார். அவிசாவிலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறதுனா என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். போனேஷனா எப்படி இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கிறேன். பார்த்திபன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக வந்திருந்தார். தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். சிலர் எவ்வளவுதான் பேசினாலும் அந்த மனதில் இருக்கின்ற வலி ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறது இல்லையா, அதை வைத்துக் கொண்டு கடந்து செல்வதுதான் வாழ்க்கை. விமலாதேவி ரத்னபுரம் சொல்லியிருந்தாங்க. நல்லா கலகலப்பா பேசுவாங்க, எப்போதும் அதிகமாக பேசுவாங்க. அபிமான ஒரு நேயர் அவங்க சொன்ன விஷயம் மனதை கலங்க வைத்த ஒரு விஷயம்தான். ரத்னபுரிலிருந்து விமலாதேவி சொன்ன விஷயம், ஆனா எனக்கு 5 வயசா இருக்கும்போது என்னுடைய தாயும் தந்தையும் விட்டு விட்டு போயிட்டார்கள். தாயும் தந்தையும் ரெண்டு பேரும் தன்னை விட்டு போயிட்டாங்க. என்னை வளர்த்ததெல்லாம் என்னுடைய அப்பத்தா, சித்தி, சித்தப்பா இவங்ககிட்ட நான் வளர்ந்தேன். சொந்த பந்தங்கள்கிட்ட நான் வளர்ந்தேன். கஷ்டம் இருந்தது, சித்தி பிள்ளைகளை பார்த்துக்கணும் அப்படி இல்லாமல் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது, நிறைய கஷ்டங்கள். தாயும் தந்தையும் இல்லாத வாழ்க்கை என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்று தெரியும் இல்லையா? ஒருவர் இல்லாவிட்டாலே ரொம்ப கஷ்டம். ரெண்டு பேருமே இல்லாம ஒவ்வொரு வீட்டிலயா இருப்பேன்னா, என்னுடைய அப்பாத்தா வீட்டில் கொஞ்ச நாள், சித்தி வீட்டில் கொஞ்ச நாள், சித்தப்பா வீட்டில் கொஞ்ச நாள் இப்படிதான் இருந்தேன். காலங்கள் இப்படி கடந்தது. ஆனால் படிக்க வச்சாங்க, நானும் ஆர்வமாக படித்தேன். ஆனாலும் எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. மடி சாய்ந்து படுத்து தூங்க அம்மா கிடையாது, அறிவுரை சொல்ல அப்பா கிடையாது. ரெண்டு பேருமே வெவ்வேறு வாழ்க்கையோடு பிரிந்து போயிட்டாங்க. காலங்கள் கழிந்தது, பல அனுபவங்கள், பல நினைவுகள், பல கஷ்டங்கள். என்னுடைய இளமை காலம், என்னுடைய பள்ளிக்காலம் எல்லாமே ரொம்ப கஷ்டமாகத்தான் நடந்ததுன்னா, ஆசையாக ஒரு விஷயத்தை கேட்டு வாங்கி சாப்பிட முடியாது. அம்மா அப்பான்னு சொன்னால் உரிமை இருக்கும், அந்த உரிமை யார்ட்டுமே இல்லை. எங்கே போனாங்கன்னு தெரியாது, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு 19 வயசு ஆனது, நான் நல்லா படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாலண்டியராக டீச்சிங்கும் செய்தேன், படிச்சும் கொடுத்தேன். அதுக்கு பிறகு ரெண்டு பேருமே வந்தாங்க, ரெண்டு பேருமே ரெண்டு வாழ்க்கையாக வந்தாங்க. இரண்டு அம்மா, இரண்டு அப்பா அப்படித்தான் வந்தாங்க. என்னை தேடி வந்தாங்க, ஏற்றுக்கொண்டேன். கடைசி வரைக்கும் நல்லா பார்த்தேன், எந்தவித குறையும் இல்லாமல் பார்த்தேன். எனக்கு அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்றதுக்காக நான் அவங்கள வெறுக்கவும் இல்லை, அவங்களோட அவங்கள பார்க்கறதுல நான் குறை வைக்கவும் இல்லை. என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, நான் தான் மூத்தாள், இது வரைக்கும் மூத்தாள் நான் தான் இருக்கிறாங்க. எல்லாத்தோடையும் பேசுகிறேன், அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறேன். என்னுடைய அம்மாக்கள் அப்பாக்களை பார்த்தேன், பார்த்து கொண்டேன். ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையில் சில பேர் நல்லா சிரிச்சு கொண்டிருப்பாங்க வாழ்க்கையில், ஆனால் பல தருணங்கள் எங்களை தெரியாமலே வாட்டிவிடும். அந்த தருணங்களையும் தாண்டி வந்திருக்கிறாங்க மலாதேவி.
உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். தாயும் தந்தையும் இல்லாமல் நீங்கள் படித்து சொந்த கால நிற்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க பாருங்களா, அதுதான் வெற்றி. அதை தான் நாங்களும் படித்துக் கொள்ள வேண்டும். இங்கே எல்லோருமே தனி மனிதன் தான், உறவுகள் என்பது பிணைப்பு தான். ஆக தனி மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளவும் வேண்டும் இல்லையா? இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை எங்களை எப்போ வேண்டுமானாலும் மாற்றிவிடும். வாழ்க்கை வாழ்வதற்கே. இது விமலாதேவியின் நினைவுகள்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. வெள்ளி வசந்த நிலா நிகழ்ச்சிகள் நினைவுகளை சுமந்த வண்ணம் காற்றலையில் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய பெயர்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மகேந்திரன் அதிபர் பூணுகொள்ளது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் ரொம்ப பிடித்திருக்கிறது சொல்லிக்கொண்டேன். எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டேன். சொந்தங்களான அக்கா சூரிய புத்திரி, அதே போல மச்சான் நாகேந்திரன் குடும்பத்துக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். மகன் துஷி, லிதுர்ஷன், விதுர்ஷன், சுதர்த்திகா, வாசனா மற்றும் குடும்பத்துக்காகவும் பாடல் தாங்க சொல்லி ஹல்கொள்ளது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு கலந்த வணக்கம் போனச்சுன்னு எப்படி இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன். நிகழ்ச்சியோட எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய தேவி வந்திருக்கிறாங்க. தெய்வலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது என்று பார்த்துருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அன்பு வணக்கம் போனச்சுன்னா எப்படி இருக்கிறீங்க? நல்லா சந்தோஷமா இருக்கேன். பாடல்கள் அனைத்தும் இனிமையாக இருக்கிறது. பலாங்குள்ளந்து என் கே வேணி அண்ணா வணக்கம். என்னதான் நாம் மற்றவர் முன்னாடி சிரித்து பேசினாலும் மறக்க முடியாத சில நினைவுகள் இருக்கிறது. யாரிடம் சொல்வது என்று நினைக்கும் போது, வசந்தம் எஃப்எம் என்று நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது. மாத்தலை வாரியப்பலிருந்து நீலமேகம் தேவி, நன்றி நீலமேகம் தேவி. நிர்மலா பாலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே இப்பொழுது லோரியில பயணம் செய்து கொண்டிருக்கிறார் பரத். LO 6931 என்ற லோரியில நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே போய் கொண்டிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். உங்கள் பயணம் வெற்றிகரமாக அமையட்டும். கவனமாக அவதானமாக செல்லுங்கள். போற வழியில தூக்கம் வந்தா நிப்பாட்டி ஒரு காஃபி என்ன குடிச்சிட்டு போங்க. சரிதானே? அன்பு கலந்த வணக்கம் போனேஷன் அப்படி இருக்கிறீங்க. நிகழ்ச்சியோட எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கொழும்பு 15 முகத்து வாரத்திலிருந்து ராஜேந்திரன், அன்பு மனைவி கலைவாணி, பிள்ளைகள் கவிலோஷினி, யதுஷி, பவிஷன் அனைவருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் காத்திருக்கிறது. பொத்துவிலிருந்து பாடகர் ஜியா என்று சொல்லியிருக்கார், வணக்கம் சொல்லியிருக்கிறார். கடுவலை மனோ, நன்றி அண்ணான்னு சொல்லியிருக்கார், நன்றி. அன்பான வணக்கம் போனேஷன் அப்படி இருக்கிறீங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கொழும்பு 14 மும்தாஜ் பேகம், அன்பான வணக்கம் சொல்லிக்கொண்டு அன்பானன்றத ரொம்ப பெருசா போட்டிருக்க, ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே ரதி என்று சொல்லியிருக்காரு, ராதிகா ரதி தீவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்டுக்காங்க பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. போனேஷன் அப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே கிருஷ்ணப்பிள்ளை கிருஷ்ணா வந்திருக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். கிருஷ்ணப்பிள்ளை கிருஷ்ணா பூனாகல ஜேசுதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்ற பகுதி இருக்கிறார். பலாங்குடியிலிருந்து அவனாசி வஜந்தி மாலா, நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்குது என்று பகிர்ந்து இருக்கிறாங்க. ஜோன் நேகாம்பரம் வணக்கம் சொல்லியிருக்கார், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஜோன் நேகாம்பரம்? அக்கறை பெற்று ஹரிச்சரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாம். நான் சரோஜினி எட்டியந்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நல்ல பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். மாலாபாரத் ஹட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். இரவு பொழுது வணக்கம். கொழும்பு 5 ஸ்டீவன் டைலர்ஸ்ல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஸ்டீவன். நிஷா வந்திருக்கிறாங்க மாலிலிருந்து. நியாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். ஹட்டிலிருந்து நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சியோட எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அதே போல அன்பு கலந்த வணக்கம் அப்படி இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். குமரக்கோட்டம் கோண்டாவிலிருந்து அன்பு மனைவி சனா, பிள்ளைகளான திவா, திச்சு, நான் ஜெயான்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.

துவக்கிறது பாடல். சார் விஜயகாந்த் அவர்களை நினைவு கூறுகிறது அந்த பாடலை கேட்ட உடனே. நிறைய சொந்தங்கள் இணைந்திருக்கிறார்கள். பார்த்திபன் அன்பு வணக்கம் என்று சொல்லியிருக்கார். வணக்கம். அதே போன்று அன்பு வணக்கம் போனேஷனா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது சொல்லிக்கொண்டேன். பிரியா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம் அவிசா வழியிலிருந்து. அன்பு கலந்த இரவு பொழுது வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கிறேன். அஸ்வின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம் வத்தலிலிருந்து. தன்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது.

துவைக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் வசந்தத்தோடு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகள் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் போனீஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன். எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பொதுவா அது என்ன, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள், அவங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், இப்படி ஏதாவது நமக்கு நிறைய நியதிகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா ஒரு பெண் என்பவளை வைத்து தான் ஒரு குடும்பம் எப்படி, அவருடைய பாரம்பரியம் எப்படி அப்படின்னு மற்றவர்கள் வந்து உணர்ந்து கொள்ளுவதற்கான ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்முடைய முன்னோர்களுக்கு அந்த பொறுப்பை பெண்கள் இடத்துல தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நான் ஒரு 6 விஷயங்களை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 6 விஷயங்களையும் ஒரு பெண் மிக சரியாக கடைபிடித்தால் அந்த பெண்ணினுடைய குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த பெண்ணும் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பாள். அதனால அந்த 6 விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா, அதுக்குள்ளே எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா அன்னைக்கு நான் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கிறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா, தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வில்லாம இருக்கணும் அப்படிங்கிறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும். ரெண்டாவது, நல்ல ஆடைகளை உடுத்துதல். எனக்கு இது கூடவா ஒரு பெண்ணுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நம் நாட்டின் தேசிய உடை என்ன அப்படின்னு இப்ப யாராவது குழந்தைங்கள்ட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பாதி பேருக்கு மேல புடவை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, சில ஆண்டுகள் கழித்து நம் நாட்டின் பாரம்பரிய உடை என்ன அப்படின்னு கேட்டா எல்லாருமே வந்து யோசிக்காம சொல்லிடுவாங்க, நைட்டி அப்படின்னு. ஏன்னா கிராமமா இருந்தாலும் நகரங்களா இருந்தாலும் இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உடையாக இது மாறி போய்விட்டது அப்படின்னு நான் சொன்னோம். அது வந்து ஒரு இரவு உடை. இரவில் அதை போட்டுக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அது அவரவருடைய சுதந்திரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய உடை, இரவு உடை.

பகல்லையும் இருப்போம். வரவங்க வாங்க, வரவங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு இன்னைக்கு மாறி போயிட்டே இருக்கிறோம். ஒரு சாதாரணமாக ஒரு பெண்ணை பார்த்த உடனேயே முதலில் வணங்க வேண்டும். ஒரு வீட்டுக்குள்ள போனோடனே அம்மா வணக்கம் அப்படின்னு நாம சொல்றோம்னா அந்த பெண்ணினுடைய உடைய அழகும் அதில் ஒன்று சேர்ந்தது. அவளை பார்த்த உடனே நம்ம ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டு வந்து நம்ம பொண்ணு எப்படி இருக்குன்னு மற்றவங்கள்ட்ட கேட்டால் உடனே எப்படி சொல்கிறோம், பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது குணத்தோடும் சரி, அவள் அழகோடும் சரி, அவளுடைய ஆடை அலங்காரங்களும் அதில் அடங்கியது தானே. அப்போ ஒரு பாரம்பரிய உடை அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒன்று ஒன்று வைக்கிறாங்க. என்னங்க நீங்க எப்போதுமே எங்களை புடவையே தான் கட்டிக்க சொல்றீங்களா, அது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சு, எப்போதும் புடவை கட்டிக்கிட்டே எங்களால இருக்க முடியுமா அப்படின்னு சில பேருக்கு கேள்வி தோணலாம். புடவை மட்டுமே கட்டணும் அப்படின்னு நான் சொல்லலை. நல்ல நாகரிகமாக நீங்க ஒரு சல்வார் போட்டுக்கலாம், சுடிதார் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா இந்த இரவு உடையோடையே பகலிலும் இருப்பது ஒரு அநாகரிகமான செயலாக, மற்றவர் முகம் சுளிக்கக்கூடிய ஒரு செயலாக அது இருக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நாலஞ்சு பேர் வந்தோடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் அந்த நிலைமையில இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப நல்ல மங்களகரமான ஆடையை உடுத்தி கொண்டு வீட்டில் இருக்கிற போது மகாலட்சுமியின் தோற்றத்தோடு இருக்கணும். நீங்களே வந்து இரவு உடையோட உங்களை கண்ணாடியில பாருங்க, நல்ல அழகா ஒரு புடவை கட்டிட்டு கண்ணாடியில பாருங்க, எது உங்களுக்கு அழகுன்னு தெரியுதோ அந்த அழகை வந்து நம்ம எப்போதும், ஏன்னா பெண்ணாலே அழகு தானே, அந்த அழகோடு நாம இருக்கிறதானே நமக்கும் ஒரு நல்ல மரியாதையை பெற்றுத்தரும். மூன்றாவது, காலையில இப்ப நாம வந்து சுறுசுறுப்பா எந்திரிச்சாச்சு, குளிச்சாச்சு, நல்ல ஆடை அணிஞ்சாச்சு, அதுக்கப்புறமா விளக்கேற்றி இறைவனை வழிபடுதல். வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வந்து அன்றாடம் கண்டிப்பான முறையில தெய்வத்தை வழிபடுவதற்கு விளக்கேற்றி வழிபடணும். விளக்கு ஏன் ஏத்தணும், எப்படி ஏத்தணும், அதை ஏத்துறதுனால என்ன பலன், என்ன என்ன ஊத்தணும், என்ன திரி போடணும், இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இந்த சந்தேகத்தை நீங்க தெளிவுபடுத்திக்கணும்னா உடனேயே தீபம் ஏத்துறதுனால என்ன பலன் அப்படின்னு அடியனுடைய இன்னொரு வீடியோ இருக்கு, அதை போய் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுல தீபத்தை பத்தி முழு தகவலும் நான் கொடுத்துருக்கிறேன், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தீபம் எப்படி ஏத்தணும் என்ன அப்படின்னு. ஒரு வீட்டில் மங்களகரமான விளக்கு காலையும் மாலையும் ஏற்றப்படுகிற போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அகன்று மகாலட்சுமியினுடைய அருள் அந்த இல்லத்திற்கு பரிபூர்ணமாக கிடைத்துவிடும். ஆகவே மூணாவது விஷயம், தீபம் ஏற்றி வழிபடுதல். நாலாவது விஷயம், மங்களகரமான சொற்களை பேசுதல். எப்பவுமே ஒரு பெண் வந்து அமங்கலமான வார்த்தைகள் சொல்லுவதை தவிர்த்து விட வேண்டும். ஏன்னா பாஞ்சாலி வாயிலிருந்து வந்த அந்த ஒரு வார்த்தையின் விளைவே தான் 18 அக்ரோனி சேனைகளை அழித்தது இல்லையா. அப்போ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வந்து மங்களகரமான வார்த்தைகளை வந்து கண்டிப்பாக பேச வேண்டும். அது மட்டும் இல்லாம பேசுகிற போது அந்த பேச்சில் ஒரு நிதானம் இருக்கணும், ஒரு அமைதி இருக்கணும். நம்ம பேசி ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா அதை கண்டிப்பா செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆற்றல் திறன் அப்படிங்கிறது அந்த பேச்சில் இருக்கணும். ஒரு பெண் பேசுகிற போதே எதிராளி வந்து அந்த பேச்சை ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் இருக்கணும். அதுக்குதான் ஒரு குடும்ப தலைவி அப்படின்னு பேர். ஒரு குடும்ப தலைவினா சாதாரணமானவள் இல்லையே. ஒரு தலைவி வந்து பேசினா தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட தீர்க்கும் வண்ணமா இருக்கணும். சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் சண்டை போட்டுக்குவாங்க, எங்க பெரிய அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து பேசினாதான்ப்பா சரியாகும் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பெண்ணினுடைய பேச்சாற்றல் அப்படி. அது மாதிரி நல்ல வார்த்தைகளை, மங்களகரமான வார்த்தைகளை பேசுங்க. எப்போ கொஞ்சம் ஒரு ஒரு சுடி இறக்கி அமைதியாகவே வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பேச பழகணும். ரொம்ப சத்தமாக கத்தி எப்போவுமே பேசினா நமக்கு தான் அது பிற்காலத்தில் பிரச்சனையாக இருக்கும். அதனால் அமைதியாக பண்பாக மகிழ்ச்சியாக பேசுவதற்கு பழகணும். அடுத்த அஞ்சாவது விஷயம் என்னங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் நான் சொல்ல போகிறேன். சிரித்த முகத்தோடு இருக்க பழகுதல். நீங்கள் பேசி கூட ஒருத்தவங்களை வரவேற்க வேண்டாங்க, வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்குறோம் இவ்வளோலாம் கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. முதல்ல பார்த்த உடனே ஒரு புன்னகை, யாராக இருந்தாலும் ஒரு புன்னகை, சிரிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதிலும் குறிப்பாக வீட்டுக்குள்ள நுழைகிற போது அந்த வீட்டு பெண்ணின் சிரித்த முகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில வீட்டில் சில அம்மா நல்ல மலர்ந்த முகமாக தாமரைப்பூ மாதிரி இருப்பாங்க, சில நேரங்களில் வாழைப்பூ மாதிரி முகம் வச்சுக்கிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால வீட்டில் எப்பவுமே வந்து பெண்கள் வந்து சிரித்த முகமா மகிழ்ச்சியா, இல்லை நான் சிரிச்சா நல்லா இருக்காது, எனக்கு பல்லெல்லாம் வந்து எடுப்பா இருக்குது அப்படின்னு நம்மளை நாமளே வந்து குறைச்சிக்க கூடாது. எப்படி நாம இருந்தாலும் நாம் சிரிக்கிறது தான் நமக்கு அழகுன்னு தீர்மானம் பண்ணிட்டு நல்ல சிரித்த முகமா மகிழ்ச்சியா எப்பவுமே இருக்கணும். அடுத்தது ஆறாவதா முக்கியமான இன்னொரு விஷயம், சுத்தம். இந்த சுத்தங்கிறது எங்கெங்க கடைபிடி

முதல்ல மனசு சுத்தம், அதுக்கப்புறமா நம்முடைய உடம்பு சுத்தம், அதுக்கப்புறமா நாம சுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய இட சுத்தம், வீடு, இது பூஜை அறை எல்லாமே வந்து ஒரு பெண் சுத்தமா வச்சுக்கிட்டா அவளே ஒரு மகாலட்சுமியாகவே கருதப்படுவாள். எந்த வீட்டுல சுத்தம் இருக்குதோ அந்த வீட்டுல மகாலட்சுமி இருப்பாள் அப்படின்னு நாம சொல்றோம்ல. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வீட்டினுடைய பெண் மிக பொறுப்பாக நடந்து கொள்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அப்போ செலவு பண்ணும் போதும் பணம் சம்பாதிக்கிறதுலயும் அந்த பொறுப்பு அந்த பெண்ணுக்கு கண்டிப்பா வந்துடும். அதனால ஒரு பெண் என்பவள் எப்பவுமே வந்து தன்னை சுத்தமா மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு கத்துக்கணும். இப்போ எளிமையா ஒரு 6 விஷயங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லலாம், ஆனா இந்த 6 விஷயங்களையுமே வந்து முதல்ல கடைபிடித்தாலே போதும் ஒரு குடும்பம் வந்து மகிழ்ச்சியா இருக்கும். அலுவலகத்துக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாய் இருக்கக்கூடியவள் இந்த 6 விஷயங்களையும் கடைபிடிக்கிற போது அவளுக்கே தன் மேல ஒரு மகிழ்ச்சியும் ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும். அந்த ஒரு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் நாம பெற்று ஒரு நல்ல மங்கள மகரமான பெண்ணாக நடமாடும் மகாலட்சுமிகளாகவே நாம் வாழ்வதற்கு இறைவன் நமக்கு துணை புரியட்டும். இது போன்ற பல நல்ல தகவல்களை தொடர்ந்து உங்களது நண்பர்கள், உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற ஆன்மீக விஷயங்களை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.

நாங்கள் கிறிஸ்தவ பாடலினை கேட்டோம். நேர்கள் தொடர்ந்தும் இஸ்லாமிய பக்தி கீதத்தோடு இணைந்திருக்கலாம்.

நேர்களுக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். 102.6 102.8 அலைவரிசைகள் சந்தோஷமாக இன்றைய நாளும் சந்தோஷ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். இன்று ஜூன் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. நீ பிறந்தது வெற்றியை பெறவே, தோல்வியூர அல்ல. அப்படி உன்னை தோல்வி வந்து அணைத்துக் கொண்டால் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே. உனது தன்னம்பிக்கையே அந்த தடைகளை தகர்த்தறியும் ஆயுதமாகும். நாங்க ஒரு முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் போது ஒரு சில தோல்விகள் அந்த விடயத்தில் நமக்கு ஏற்படுவது பழக்கமானதே. அந்த தோல்விக்கான காரணத்தை தேடி அறிந்து அதற்கான சரியான முயற்சியை நாங்கள் எடுப்போமானால் கண்டிப்பாக அந்த முயற்சி கைகூடும் என்பதில் எவ்விதமான மாற்றங்களும் கிடையாது. அதற்கு நாங்கள் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இன்று நாளுக்கான சிந்தனையோடு தொடர்ச்சியாக நீங்களும் 8 மணி வரைக்கும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 7125 3 அதே போல 0312 7125 3 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று சனிக்கிழமை காலை நேரத்தில் உங்கள் அனைவரையுமே உற்சாகப்படுத்துவதற்கும் சந்தோஷப்படுத்துவதற்கும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இது வசந்த காற்றலையின் சந்தோஷ நிகழ்ச்சி. உங்களை பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி.

வணக்கங்களோடு பெரிய நீலாவணிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. உதயபுரம் உதயணி நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள சொல்லியிருந்தார். அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு நாவலப்பட்டியில இருந்து கலபட மீறி வந்திருந்தாங்க. தன்னுடைய அன்பு மகள் அனுஷா மற்றும் கிணவர் போல்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு வத்தலை இழந்த ஐயக்கண்ண நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. ஈடன் மற்றும் கிருஷ்ண பக்தன் உமாச்சந்திரன் ஆகியோரை இணைத்துக் கொள்வதோடு இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. அதேவே சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பாதுக்கிழந்த சின்ன தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. பூமிக்கா சின்ன தம்பி நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், கிருஷ்ண பக்தன், அதே போல ஐஷான பிரபா, தனலட்சுமி, ஆஜலட்சுமி, அழகுசுந்தரம், ரமணி நிலக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், அசோக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, அதே போல சின்னையா, மகாதேவன், யட்டியந்தோட்ட, சிவாஜி உள்ள கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் எம் எஸ் பெருமாள் மற்றும் தன்னுடைய அன்பு தங்கை கௌசல்யா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாரு. இதேவேளை மலரும் காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவருக்குமே காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் வந்திருக்கிறார். கலகால எந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா? அன்பான காலை நேர வணக்கங்களோடு நெல்சன் வந்திருக்கிறாங்க. பகவந்தலாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு பிரியா வந்திருக்கிறாங்க. டயகாமிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா? அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி. நானும் சந்தோஷ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அதே போன்ற அன்பான உறவுகள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்து கொள்வதாக லிந்துளை எழுச்சியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம். நாங்களும் சந்தோஷ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய பாடல் தேர்வுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் தனக்கும் ஒரு பாடல் விரும்பி கேட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் வந்திருக்கிறாங்க. யாதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டிலுஷன், நண்பர் உஷாந்த் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர் வணக்கம் சகோதரி. சந்தோஷ நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு 6:50 இதே ரத்னம் வந்திருக்கிறாங்க. அருள்செல்வி, பிரசன்னா, பிரணீத் மற்றும் தலக்சியா யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு மதுகம அம்பேத்தனிலிருந்து பனிமலர் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி. மஸ்கெலியா மணிமோகன் வந்திருக்கிறாங்க. அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மஸ்கெலியால இருந்து ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு சந்திவெளியிலிருந்து கருணாகரன் வந்திருக்கிறாங்க. ஐஷிவாணி அன்பான காலை நேர வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டு பெரிய நீலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு கஸ்லாந்திரை இருந்து கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க. அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் சந்தோஷமாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு பிறந்தநாள் மற்றும் இனி நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளால் இப்பனை ஏற்படுத்துங்கள். 0-3-2-5-0-0-3 அதே போல 0-3-2-5-1-1-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். நேரம் அதிகாலை 5 கடந்த 18 ஆய் கொண்டிருக்கிறது. இணைந்திருக்கின்றோம். இது வசந்த காற்றலையின் சந்தோஷ நிகழ்ச்சி. உங்களுக்கு பேசிட்டு உங்கள் சிவானி.

வாகை சூடவா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 29 நிமிடம் ஆகிக் கொண்டிருக்கிறது. சந்தோஷ நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு தயவுவிட்ட யோகம தோட்டம் ரஷ்மி தன்னுடைய 9வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்பா தியாகராஜா, அம்மா இந்திராணி மற்றும் கேஷானி, தொலசுல பூமிக்கா, சின்னத்தம்பி மற்றும் விஜயகுமார், அபிஷா ஆகியோர் வாழ்த்துவதாகவும் பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு வெளிமட செல்வராம் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஹட்டன்லிருந்து யசோதா மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக இந்த கலையிலிருந்து அரசு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு பண்டாரவழியில இருந்து மகேந்திரன் வந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு வேறபெட்டியிலிருந்து யோகராஜா வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக பேண்ட்ரிக் எஸ்டேட்லிருந்து விசாவலை தங்கத்துறை வந்திருக்கிறாங்க. மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளான குஷாந்தி மற்றும் துஷந்தி, ரோகன்யா, அர்ஷனி, கோபி, அஷான் மற்றும் சுரேஷ்குமார் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கொஸ்லாந்தில் இருந்து கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு யசோதா வந்திருக்கிறாங்க. கமலஹாசன், யசோதா வந்திருக்கிறாங்க. பட்டித்திரிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதா பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், கொட்டக்கலை ட்ரைட்டன் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு முத்தைய காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. தவ புதல்வன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. திருச்சக நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-7755-003 அதே போல 0112-7755-1111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று இங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மெஃபமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.